நேரம் காலை 5:45 15 நொடி. புலர் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து அசோக்குமார் திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர்

0: காவியர் கொஞ்சும் ரமணா ரமணா ரமணா.
1: அடுத்து அதிசய திருடன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. தொடர்வது வந்தே மாதரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: ஆம் நேரலை 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் இப்பொழுது 6:10:55. நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஓம் எனும் பிரணவ டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

சிவனென்றால் அதன் விளைவை சுமப்பவன் உமையன்றோ விதைக்கும் உழவன் சிவனென்றால் அதன்

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: आकाशवाणी सम्प्रति वार्ताः श्रूयन्ताम् प्रवाचिका निधिः झा.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நிகழ்ச்சி நிரல் நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரையிசை, 7:30 ஆத் சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, பி விட்டல் ரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 ஸ்ரீ தியாகராஜரின் சப்தவிடங்க ஸ்தலங்கள் இசை பேருரை, நிகழ்த்தியுள்ளவர் கௌரி ராஜகோபால் அவர்கள், 2:30 திரைகானம், 3:00 கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 25 ஆண்டுகள் பொதுப்பணி டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 ஏமாற்றாதே ஏமாறாதே நாடகம், எழுதியவர் கே கீதா குமாரி அவர்கள், நடித்துள்ளவர்கள் நாஞ்சில் நளினி, ஜான்சி ராணி, கே சுஜாதா, ஆர் தங்கராஜ், கே நேதாஜி ஆகியோர், அமைப்பு சங்கர்ஜி, 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே டெல்லி அஞ்சல்.
1: சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக அண்ணாத்தே படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஸ்ரேயா கோஷல், சித் ஸ்ரீராம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தொடர்வது பாரதிய சேனா.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.

0: கட்டணா சுயமகி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: நேரம் 8:44:35. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து டான் படத்திற்காக ஒலிக்கும் குரல், அனிருத் ரவிச்சந்தர்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: திரைக்கோணத்தில் தொடர்ந்து இரவின் நிழல் படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஸ்ரேயா கோஷல்.

0: நிறைவாக லவ் டுடே படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். பிரதீப் ரங்கநாதன், சவிதா ரெட்டி, நவீன் கிருபாகர்.
1: கண்ணுக்குட்டி
2: சொல்லுங்க. மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
1: நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஊர்லேருந்து வராராம். எங்க அப்பா அவங்க எல்லாரும் எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பொண்ணு பாக்கலாம் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டின்னு போயிட்டு அங்க கூட்டின்னு போயிட்டு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி, பல்ல கடிச்சு

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கலிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக சித்தம் இறங்காததேனையா பாபநாசம் சிவன் பாடல், சஹானா ராகம் மிஸ்ரச்சாப்புதாளம்.

நேரம் இப்பொழுது 9:42:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி விட்டலரங்கன் அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவராம் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சேஷச்சல நாயகம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, வராளி ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்களின் கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சுகுமான ராகங்களில் தொடர்ந்து விக்ரம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன், எஸ்பி சைலஜா, சித்ரா.

0: நேரம் 10:47 25 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகுமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கோபுர வாசலிலே படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.
1: Yes, I love this idiot. I love this lovable idiot.

போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா, தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேர்ந்து.

கையிலே கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம்

இனி உதித் நாராயண் சுஜாதா குரல்களில் கில்லி படப்பாடல். தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் தும் தும் தும் ஷக் தும் தும் தும்

ஐயாறு பூரலில்ல அவுரவுரகாரலல்லா ஐயாறு பூரலில்ல ஒக்கோரே அரிசலுல்லா நீ எல்லாம் நாக்கே செல்ல விவாக போஜனம்ப.

அப்பளாலு புலிஹோர தப்பளாலு மஜாரே அப்பளாலு புலிஹோர தப்பளாலு வத்வாரே பாயசாலு எல்லாம் நாக்கே தாலு விவாக போஜனம்பு.

நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: நற்குணம் நிரம்பிய சான்றோர்கள் நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களையும் தங்கள் கடமைகளாகவே செய்வார்கள். குறள் எண் 981 அதிகாரம் சான்றாண்மை.
1: கடனென்ப நல்லவையெல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு.
0: நற்குணம் நிரம்பிய சான்றோர்கள் நன்மை தரக்கூடிய எல்லா செயல்களையும் தங்கள் கடமைகளாகவே செய்வார்கள். குறள் எண் 981 அதிகாரம் சான்றாண்மை.
2: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 ஸ்ரீ தியாகராஜரின் சப்த விடங்க ஸ்தலங்கள் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் கௌரி ராஜகோபால் அவர்கள். 2:30 திரைகானம். 3:00 கன்னட நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 25 ஆண்டுகள் பொதுப்பணி டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 ஏமாற்றாதே ஏமாறாதே நாடகம் எழுதியவர் கே கீதா குமாரி அவர்கள். நடித்துள்ளவர்கள் நாஞ்சில் நளினி, ஜான்சி ராணி, கே சுஜாதா, ஆர் தங்கராஜ், கே நேதாஜி ஆகியோர். அமைப்பு சங்கர்ஜி. 8:40 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 தேசிய கலாச்சார ஏடு. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 மேற்கத்திய இசை. 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 12:03 7 நொடி. தொடர்வது திரைகானம். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலி உலா வரும் தருணம். முதல் பாடலாக குடியிருந்த கோயில் படத்திற்காக ஒலிக்கும் குரல் TM சவுந்தரராஜன்.

அழியலாம். அவள் அருகில் வந்து பழக நான் மெழுகை போல உருக இதை பிழிய பிழிய தேனை எடுத்து எனக்கு தந்தாளே.

0: திரைக்கானத்தில் தொடர்ந்து பி. சுசீலா குரலில் குலவிளக்கு படப்பாடல்.
1: பனைமரம்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து ஆசை முகம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: உணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 12:18 40 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரை கானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் வரிசையில் தொடர்ந்து தெய்வத்தாய் படத்திற்காக ஒலிக்கும் குரல் TM சவுந்தரராஜன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்கானத்தில் அடுத்து ஆடிப்பெருக்கு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். ஏஎம் ராஜா, பி சுசீலா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: மெல்லிசை துவக்கமாக உமா ரமணன் பாடியுள்ள பாடல். சந்தானம் வரிகளுக்கு இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

மெல்லிசையில் அடுத்து சுதா ரகுநாதன் பாடியுள்ள பாடல். ஏ. முகமது ஜக்கரியா வரிகளுக்கு இசை சி. மணிராஜா.

மெல்லிசையில் நிறைவாக தீபன் சக்கரவர்த்தி டிகேஎஸ் கலைவாணன் பாடியுள்ள பாடல். மதி ஒளியின் வரிகளுக்கு இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல, நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

நேரம் 1:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. ஸ்ரீ தியாகராஜரின் சப்த விடங்க ஸ்தலங்கள் இசைப்பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் கௌரி ராஜகோபால் அவர்கள்.

சசிகலாபியாம் நிஜதபஹ மலாபியாம் பக்தேஷு பிரகடித பலாபியாம் பவது மே சிவாபியாம் அஸ்தோக த்ரிபுவன சிவாபியாம் ஹ்ருதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரதனுபவாபியாம் நதிரியம். அங்கிங்கினாது அப்படி எங்கும் பிரகாசமாய் எழுந்தருளியுள்ள எல்லாம் வல்ல பரமேஸ்வரன், திருமாரூர், திருநாகை காரோணம், திருநள்ளாறு, திருமறைக்காடு, திருக்காராயில், திருவாய்மூர், திருக்கோளிலி ஆகிய சிவஸ்தலங்களிலே சப்த விடங்கனாக காட்சி தந்து அருளுகின்றார். இந்த ஏழு சேத்திரங்களிலும் ஒரே நாளிலே ஸ்ரீ தியாகராஜரை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பேரு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கிடைத்தது. சுயம்பு மூர்த்தியாகிய சோமாஸ்கந்த மூர்த்தங்களை முசுகுந்த மன்னன் எப்படி தேவேந்திரனிடமிருந்து பெற்றார் என்ற வரலாற்றையும், ஸ்ரீ தியாகராஜரின் சப்த விடங்க தலங்களின் பெருமையையும் இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்க்கலாம்.

முன்பு ஒரு சமயம் கைலாச மலையிலே வில்வ மரங்கள் செழித்து வளர்ந்திருந்த ஒரு சோலையிலே உமாதேவியாரோடு கூட சாட்சா சிவபெருமான் எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது முசு வகையை சார்ந்த ஒரு குரங்கு மரத்தின் மேலே அமர்ந்து வில்வ இலைகளை பறித்து கீழே வீற்றிருந்த பரமேஸ்வரன் திருமுடியின் மீது போட்டது. இந்த செயலை கண்ட பார்வதி தேவியாருக்கு கோபம் வந்துவிட்டது. ஆனால் இறைவனோ, தேவி, இது நம்மை வில்வத்தால் அர்ச்சனை அல்லவோ புரிகின்றது, ஆகவே சினம் கொள்ளாதே, சிறிது கருணை காட்டு என்றார். அம்பிகையும் மனம் இறங்கினாள். குரங்கை அருட்பார்வையால் கனிந்து நோக்கினாள். இதனால் நல்லுணர்வு அடைந்த முசு மரத்திலிருந்து கீழே குதித்தது. வேகு விரைவாக ஓடி வந்து அம்மையப்பர் அடிபணிந்தது. அறியாமல் தாம் செய்த பிழையை பொறுத்தருளுமாறு பிரார்த்தித்தது. உமாபதியும் குரங்கை பார்த்தார். நீ செய்தது பிழை என்று கோவிளையின் மெல் இலைகள் விட்டு வழிபாடல் புரிந்தனை. வில்வத்தால் நம்மை அர்ச்சனை அல்லவோ செய்தாய், ஆகவே நீ நிலவுலகத்திலே மனு வம்சத்தில் தோன்றி உலகம் முழுவதும் அரசு புரிய கடவாய் என்று திருவாய் மலர்ந்தருளினார். ஐயனே, அப்படியானால் இந்த முசு முகத்துடனேயே நான் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தது. இறைவனும் அப்படியே அருளி செய்தார். இந்த முசுமானது அரச குலத்திலே ஹரிச்சந்திரன் வம்சத்தில் வந்து பிறந்தது. மனிதனாக பிறந்த பொழுதும் தான் முன்பு கைலாசத்திலே இறைவனிடம் கேட்டுக்கொண்டபடியே முகம் மட்டும் முசுவின் முகமாகவும் மற்ற உறுப்புகள் அழகுடனும் அமைய முசுகுந்தன் முசுகுந்தன் என்ற பெயரும் பெற்றான். இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தான் பின்னால் தேவராஜனுக்கு நண்பனாகி அவனுடைய மகளாக வளர்ந்த தேவயானை திருமணத்திலே முருகப்பெருமான் தேவயானை திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்றான் முசுகுந்தன். இந்த முசுகுந்தன் வசிஷ்ட மாமுனிவரை வணங்கினான். கந்தவேளுக்குரிய விரதங்கள், அவற்றை அனுஷ்டிக்கும் விதிமுறைகள் ஆகியவற்றை பற்றி நன்றாக கேட்டு அறிந்து கொண்டான். அதன்படியே பல காலம் தவறாமல் கந்த சஷ்டி முதலான கந்த விரதங்களை அனுஷ்டித்து வந்தான். இதன் பயனாக சாட்சாத் ஆறுமுகப்பெருமான் மயில் வாகனத்தின் மீது காட்சி தந்தருளினார். வீரவாகுதேவர் முதலான நவ வீரர்களும் லட்சம் வீரர்களும் உடன் வந்தார்கள். தேவர்களும் கணங்களும் வந்து சூழ்ந்தனர். இந்த அற்புதமான காட்சியை கண்ட முசுகுந்தன் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தான். முருகப்பெருமானை துதிக்க ஆரம்பித்து விட்டான்.

அன்பனே, அளவற்ற காலம் விரதங்களை அனுஷ்டித்தனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று முருகப்பெருமான் கேட்டார். முச்சுகுந்தனும், அண்ணலே, இந்த பூமியில் நல்ல முறையிலே நான் செங்கோல் நடத்துவதற்கு வீரமாகுதேவர் முதலான வீரர்களை எமக்கு படைத்தலைவர்களாக தந்துருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். முருகப்பெருமானும் வீரமாகு முதலான தம்முடைய சகோதரர்களை நோக்கினார். என்னிடத்திலே மிகுந்த அன்புடையவனும் இந்த பாரெல்லாம் போற்ற வாழ்பவனுமாகிய இந்த மன்னனுக்கு படைத்தலைவராக இருப்பீராக என்று அருளி செய்தார். குமரக்கடவுளுடைய இந்த ஆணையை கேட்டான் ஐயனே, சூரபத்மன் யுத்தத்திலே சேனையை வழி நடத்திய தங்களுடைய சகோதரர்களாகிய நாங்கள் இப்பொழுது ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏவல் செய்ய வேண்டுமா? அதற்கு மனம் ஒப்பவில்லையே என்று வீரபாகு கூறினார். ஞான சக்திதரனோ

நமது உரையை மறுத்தீர்கள் அல்லவோ. ஆகவே நீங்கள் மானுடராகி இந்த மண்ணுலகத்து அரசனாகிய முஜுகுந்தனுக்கு சேனை வீரர் ஆவீர்களாக, பிறகு கந்த விரதம் நோன்பினை அனுஷ்டித்து மீளவும் நம்மிடை வருவீர்கள் என்று கூறி அருளி மறைந்து விட்டார். அது போலவே தமக்கு ஏவல் செய்ய வந்த நவ வீரர்களுக்கும் மாட மாளிகைகளை அமைத்து தந்தான் முஜுகுந்தன். நிலவுலகத்திலே பிறந்து வளர்ந்த அறம்பெயர்களை வீரவாகு முதலான வீரர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். வீரவாகு தேவர் புஷ்பகந்தி என்னும் மங்கையை மணந்து சித்திரவல்லி என்னும் பெண்ணை பெற்றார். அனகன் கனகன் என்ற பிள்ளைகளும் உண்டு. இது போலவே மற்றவரும் மனம் புரிந்து கொண்டார்கள். வீரவாகு தேவர் தம்முடைய அருமை மகள் சித்திரவல்லியை முசுகுந்த மன்னனுக்கு வேத விதிப்படி மனம் செய்து கொடுத்தார். காலக்கிரமத்திலே சித்திரவல்லிக்கு அக்னிவர்மன் அக்னிவர்மன் என்ற மைந்தன் பிறந்தான். இப்படி இருந்து வரும் காலத்திலே ஒரு சமயம் வலாசுரன் என்ற அசுரனோடு யுத்தம் செய்வதற்காக முசுகுந்த சக்கரவர்த்தியை தனக்கு துணையாக வருமாறு அழைத்தான் தேவேந்திரன். முசுகுந்தனும் வீரவாகு முதலான வீரர் சூழ பெரும் படையோடு சென்றான். அசுரர் சேனை முழுவதையும் ஒரு கணத்திலே அழித்து விட்டான். அதே சமயம் தேவராஜன் தம்முடைய வஜ்ரப்படையால் வலாசுரனை கொன்று வலாரி என்ற பட்டப்பெயரும் பெற்றான். முசுகுந்தன் தனக்கு செய்த உதவியை பாராட்டி தன்னோடு இந்திரலோகம் அழைத்துச் சென்றான் தேவர்கோன். நீராடி புத்தாடை அணிந்து சிவபூஜை செய்யலானான். இந்த இடத்திலே சாக்ஷா சிவபெருமான் பார்வதி தேவியோடும் குமார கடவுளோடும் சோமாஸ்கந்தராக எழுந்தருளி இருந்ததை திருக்கயிலாய காட்சியைப் போலவே கண்டு தரிசித்து மகிழ்ந்தான் முசுகுந்தன். அன்பின் மேலீட்டினால் தன்னை மறந்தான். ஆடினான் பாடினான், உள்ளம் உருகி துதிக்க ஆரம்பித்து விட்டான். ஏகனே

மிகுந்த கருணையோடு தேவேந்திரன் அறியாதவாறு முசுகுந்தனை நோக்கினார். முசுகுந்தனே, உம்முடைய சிறந்த பக்தியை மெச்சினோம். எம்மை நீ நிலவுலகத்துக்கு எடுத்து சென்று பூஜை செய்வாயாக என்று இறைவன் அருள் செய்கின்றார். முசுகுந்தன் இறையருளை எண்ணி எண்ணி வியந்தான். தேவரீர் திருவுள்ளம் இது என்றால் அடியனேன் உயிந்தனன் உயிந்தனன் என்று பெருமகிழ்ச்சி அடைந்தான். சிவ பூஜையை முடித்த இந்திரன் முசுகுந்தனுக்கு ஏராளமான ஆடை ஆபரணங்களும் முத்து நவரத்ன மணிகளும் தேவாஸ்திரங்களையும் அளித்தான். மன்னனே, நீ செய்த பேருதவிக்கு காணிக்கையாக வேறு ஏதும் வேண்டுமாயினும் கேள் தருகிறேன் என்றார். இதற்காகத்தானே காத்து கொண்டிருந்தான் முசுகுந்தன். தேவேந்திரா, நீர் கேட்டது நலமாயிற்று. சோமாஸ்கந்தராக காட்சி தரும் இந்த முக்கன் இறைவனை நான் பூலோகத்திற்கு எடுத்து சென்று வழிபட விரும்புகிறேன். எனவே நீ பூஜிக்கும் மாதுருபாகனை எனக்கு தந்தருள்வாயாக என்று பிரார்த்தித்தான். இதை கேட்டு தேவராஜன் திடுக்கிட்டான். தவளை தன் மாயால் கெட்டது என்பது போல தானே என்னுடைய வாயினால் கெட்டிவிட்டேனே என்று வருந்தினான். பிறகு எல்லாம் வல்ல முக்கட்பரமனை திருமால் தம்முடைய மார்பிலே வைத்து பூஜித்த வரலாற்றையும், வார்க்கலி என்னும் அசுரனுடன் போருக்கு செல்லும் பொழுது இறைவனை தம்மிடம் கொடுத்து பூஜித்து வர அருள் செய்த வரலாற்றையும் மன்னனிடம் கூறினான். மேலும், நீ திருமாலுடைய இசைவினை பெற்று வந்தாயானால் இந்த மூர்த்தத்தை உம்மிடம் தருகிறேன் என்று கூறினான். அடுத்த கணமே முசுகுந்தன் திருப்பார்கடலை அடைந்தான். திருமாலை தோத்திரம் செய்ய ஆரம்பித்து விட்டான்.

அருளியதற்கு ஏற்ப இப்பொழுது முசுகுந்தன் பக்தியை கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தானாம் ஸ்ரீமன் நாராயணன். இந்த நிமிடத்திலே உள்ள நம்முடைய உயிருக்கு உயிரான பெருமானை நீ பூவுலகத்திற்கு கொண்டு போய் பூஜிக்க கடவாய் என்று அருளி செய்தார். மிகுந்த மகிழ்ச்சியோடு எம்பெருமானை தண்டம் சமர்ப்பித்து பலமுறை வணங்கினான். விடை பெற்றுக் கொண்டு முசுகுந்தன் நேராக தேவேந்திரனை அடைந்து நகர்ந்து எல்லாம் சொன்னான். தான் பூஜித்து வரும் இறைவனை பிரிய வேண்டுமே என்று மனம் தளர்ந்து வருந்தி புலம்பினான் இந்திரன். பிறகு சாமர்த்தியமாக ஒரு தந்திரம் செய்தான். தேவதச்சனை வரவழைத்தான். தாம் பூஜித்து வரும் சோமாஸ்கந்தர் போலவே ஆறு திருவுருவங்களை கண்டோர் அதிசயிக்கும் வண்ணம் படைத்தான். ஒவ்வொன்றாக மன்னனிடம் அளித்தான். ஆனால் இறைவனது கருணையால் ஒவ்வொன்றையும் கரத்திலே வாங்கிய உடனேயே இவர் அவரல்ல, இவர் அவரல்ல என்று சொல்லிக் கொண்டே வந்தானாம் மன்னன். ஏழாவதாக வந்த மூர்த்தத்தை கரத்திலே வாங்கிய உடனேயே நின்னிடம் வந்தோம், பூமியில் கொண்டு போய் மகிழ்ச்சியுடன் பூஜிப்பாயாக என்று இந்திரன் அறியாத வண்ண முக்கட்பெருமான் இவனுக்கு அருளி செய்தார். உடனே முசுகுந்தன், ஆஹா, இவரே அவர், இவரே அவர் என்று மகிழ்ச்சியோடு கூட குதித்தானாம். தேவேந்திரனும் ஆச்சரியமடைந்தான். மன்னனே, இந்த பெருமானோடு மற்ற ஆறு மூர்த்தங்களையும் நீரே எடுத்து செல்வீராக, பூவுலகத்திலே வைத்து பூஜித்து வருவீராக என்று மனதார ஆசி கூறி விடை கொடுத்து அனுப்பினான். முசுகுந்தனும் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட பூலோகம் திரும்பினான். திருமால் தம்முடைய மார்பிலே வைத்து பூஜித்த மூர்த்தியை திருமாரூரிலே பிரதிஷ்டை செய்தான். இவரே வீதி விடங்கர். மற்ற ஆறு மூர்த்தங்களையும் முறையே திருநாகையில் சுந்தர விடங்கர் என்றும், திருநள்ளாற்றிலே நக விடங்கர் என்றும், திருமறைக்காட்டிலே புவனி விடங்கர் என்றும், திருக்காராயிலில் ஆதி விடங்கர் என்றும், திருவாய்மூரிலே நீல விடங்கர் என்றும், திருக்கோளிலியில் அவனி விடங்கர் என்றும் ஒரே நாளிலே ஏழு மூர்த்தங்களையும் பிரதிஷ்டை செய்து அற்புதமான திருவிழா நடத்தினான் முசுகுந்தன். இந்த ஏழு திருத்தலங்களுமே சப்த விடங்க தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தேவேந்திரன் தான் பூஜித்த பரம்பொருளை முசுகுந்தனிடம் கொடுத்த பாவத்தால் இந்திர பெரும்பறை என்ற பெயர் கொண்ட புலையனாகிவிட்டார். ஐராவதமும் சாதாரண யானையாகிவிட்டது. அந்த யானையின் மீது அமர்ந்து திருமாரூர் வீதிகளை சுற்றி சுற்றி வந்தான். சிவபெருமான் திருவிழாவை கண்டு துதிப்பதற்கு எல்லா ஊர் மக்களும் வருக வருக வருக என்று முரசறைந்தான். பல காலம் இப்படி திருவாரூர் திருவிழாவை தரிசித்த பின்னர் தவம் செய்து தம்முடைய பழைய உருவம் பெற்று இந்திரலோகம் சென்றடைந்தான் தேவேந்திரன். முசுகுந்த சக்கரவர்த்தி பன்னெடும் காலம் புகழோடு அரசாட்சி செய்த பிறகு தம்முடைய மைந்தனாகிய அக்னிவர்மனுக்கு முடிசூட்டிவிட்டு தான் தவம் புரிந்து கைலை சேர்ந்தான். வீரவாகு முதலான வீரர்களும் தத்தம் புதல்வர்களை அழைத்து தங்கள் சிறப்புகளை எல்லாம் அவர்களுக்கு அளித்து அக்னிவர்மனுக்கு உற்ற துணையாக இருக்க செய்து, பிறகு கந்தவேல் நோன்பினை அனுஷ்டித்து மானுட உருவம் நீங்கி கந்தகிரியைச் சேர்ந்து கந்தவேளை துதித்தனர். இனி ஸ்ரீ தியாகராஜர் எழுந்தருளிய சப்த விடங்க தலங்களின் பெருமையை சிறிதளவு பார்க்கலாம். சப்த விடங்க தலங்களுள் முதலாவதாக வருவது திருவாரூர். தங்கம் என்றால் உளி, விடங்கம் என்றால் உளியால் செதுக்கப்படாத திருமேனியை உடையவர். அதாவது சுயம்புவாக தானே முளைத்த திருமேனி என்று கூறப்படுகின்றது. வேத கீதங்கள் ஆர்ப்ப விண்ணுவரே சுருதியார்ப்ப பார் கடல் அலைகள் ஆர்ப்ப பாம்பனை அதுவும் ஆர்ப்ப வியன்பதி வைகுந்தத்தில் விரிக்க

ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் நடு நெஞ்சகத்தே அவர் தம் உச்சுவாசம் வெளிச்சுவாச மூச்சுக்காற்றுக்கு ஏற்ப அவருடைய தியானம் கலையாதவாறு அமைதியாக ஆடி அசைந்து காட்சி வழங்கியவர் வீதி விடங்க தியாகேசன். இப்படி உடல் அசைவு மட்டும் கொண்டு வீதி விடங்கர் ஆடும் திருநடனம் அஜபா நடனம் என்று போற்றப்படுகின்றது. ஆடரவ கிங்கிணி காலழகர், கம்பி காதழகர், செவ்வந்தி தோழழகர், தியாக வினோதர், அசைந்தாடும் அப்பர் போன்று 60க்கும் மேற்பட்ட பெயர்கள் இவருக்கு சொல்லப்படுகின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி, பிரம்மரந்திரம் ஆகிய ஆதார ஸ்தலங்களிலே மூலாதார ஸ்தலமாக திகழ்வது இந்த திருவாரூர். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் ஆகிய பஞ்சபூத தலங்களில் பிருத்திவி தலமாக திகழ்வது இந்த திருவாரூர். பிருத்திவி கேத்திரத்திலே சக்தி தலம், காஞ்சிபுரம், சிவஸ்தலம், திருவாரூர் என்று போற்றப்படுகின்றது. சிதம்பரம் தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, காசி இறக்க முக்தி, பிறக்க முக்தி தரும் திருத்தலம் திருவாரூராகும். வீதி அழகு திருஇடை மருதூர், மதில் அழகு திருவிரிஞ்சை, விளக்கு அழகு வேதாரண்யம், தேர் அழகு திருவாரூர். ஆகவே இங்கு தேர் திருவிழா மிகவும் சிறப்பு பெற்றதாகும். அற்புதமான அந்த தேரிலே இறைவன் அழகாக ஆடி வருகின்றாரே அஜபா நடனம், அதை காண கண்கோடி வேண்டுமாம்.

இந்த திருவாரூருக்கு முச்சுகுந்தபுரம், வன்மீகநாதபுரம், கமலாலயம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றது. இந்த தலத்து இறைவன் வன்மீகநாதர் என்றும், புற்றிடம் கொண்டார் என்றும், இறைவி கமலாம்பிகை நீலோத்பலாம்பாள் என்றும் அழைக்கப்படுகின்றார். இங்கு மரகதலிங்கம் விசேஷமானதாகும். எல்லா சிவாலயங்களின் தேவதைகளும் இந்த தலத்திலே சாயரட்சியில் ஒன்று சேர்வதால் திருவந்தி காப்பு தரிசனம் இந்த தலத்திலே மிகவும் விசேஷமானதாகும். சாயரட்ச பூஜையின் பொழுது சாட்சா தேவேந்திரனே வந்து பெருமானை பூஜிப்பதாக ஐதீகம். ஆகவே அர்ச்சகர் நீண்ட அங்கி, தலைப்பாகை இவற்றை அணிந்துதான் பூஜை செய்வது வழக்கமாக காணப்படுகின்றது. திருமூலட்டானம் பூங்கோயிலாக திகழும் இந்த கோயிலின் கிழக்கு கோபுரவாசல் உள்ளே காட்சி தரும் விநாயகருக்கு பின்னால் பிரம்மநந்தி எழுந்தருளி இருக்கின்றார். மழை பொழிய வேண்டும் என்றால் இந்த பெருமானுக்கு நீர் காட்டுவதும், பால் கறக்க அடம் பிடிக்கும் பசுக்கள் நன்றாக பால் கறக்க வேண்டும் என்று இந்த பிரம்மநந்திக்கு அருகம்புல் சாத்தி அதை பசுக்களுக்கு கொடுக்கப்படும் வழக்கமும் நம்பிக்கையும் இன்றும் காணப்படுகின்றது. இந்த தலத்திலேதான் தில்லே வாழ்ந்தளர்த்தம் அடியார் கும்மடியே என்று இறைவனே அடியெடுத்து கொடுக்க 63 நாயன்மார் வரலாற்றை சிறப்பித்து திருத்தொண்டத்தொகை பாடியருளினார் சுந்தரமூர்த்தி நாயனார். இழந்த தமது வலது கண் பார்வையை மீண்டும் இங்கு பெற்றார். சுந்தரருக்காக வேண்டி தியாகேசர் நள் இரவிலே பரவே நாச்சியாரிடம் தூது செல்ல இந்த ஊர் வீதிகளிலே 2 முறை கால் கடுக்க நடந்து சென்ற பெருமை உடைய அற்புதமானதொரு க்ஷேத்திரம் அல்லவோ இந்த திருவாரூர்.

இந்த தலத்திலே இறைவன் மனுநீதி சோழனுக்கு அருள் செய்துள்ளார். 63 நாயன்மார்களில் சோமாசிமாரர், தண்டி அடிகள், களச்சிங்கர், செருத்துணையார், விரன் மீண்டர், நபிநந்தி அடிகள் ஆகிய நாயன்மார்கள் இந்த தலத்திலே திருத்தொண்டு செய்துள்ளனர். தர்மயாதீனத்தின் குரு முதல்வராகிய குரு ஞான சம்பந்தருக்கு அருள் பாலித்த கமலை ஞான பிரகாசர் எழுந்தருளிய க்ஷேத்திரமும் இந்த அற்புதமான திருவாரூராகும். இப்படியாக சப்த விடங்கத்தலங்களிலே முதலாவதாக வரும் திருவாரூர் வீதி விடங்கரை வணங்கி போற்றி, இரண்டாவதாக திருநாகை காரோணம் சென்று நாம் தரிசிப்போமா? திருநாகை காரோணம் என்பது நாகப்பட்டினம் என்று இப்பொழுது வழங்கப்படுகின்றது. சோழ மன்னர்களின் தலைநகரங்களுள் ஒன்றாக விளங்கியது. நாகர்கள் என்ற வகுப்பினர்கள் இங்கு குடியேறி வாழ்ந்ததால் நாகப்பட்டினம் என்ற பெயர் பெற்றது.

தமிழ பெருமானே என்று அருணகிரிநாதர் போற்றுகின்றார். புண்டரீக முனிவரே, இறைவன் தன் மேனியிலே ஆரோகணம் செய்து கொண்ட பெருமையால் காயாரோகணம் என்ற பெயர் ஏற்பட்டது. இறைவன் காயாரோகணேஸ்வரர் என்றும் ஆதி புராணர் என்றும் இறைவி நீலாயதாட்சி என்றும் அழைக்கப்படுகின்றார். சிவராஜதானி, பார்ப்பதீஸ்வரம் போன்று இந்த தலத்திற்கு வேறு பல பெயர்களும் வழங்கப்படுகின்றன.

என்று முத்துசுவாமி தீட்சிதர் போற்றுகின்றார். இங்கு ஸ்ரீ தியாகராஜர் சுந்தர விளங்கராக காட்சி தருகின்றார். இவர் ஆடும் தாண்டவம் பாராவார தரங்க நடனமாகும். கடல் அலை போல பொங்கி எழுந்து அசைந்து அசைந்து ஆடி வரும் நடனம் பாராவார தரங்க நடனம். இந்த கோயிலிலே நவகிரகங்கள் வரிசைக்கு மூன்றாக மூன்று வரிசைகளில் ஒரே திசையை நோக்கி, அதாவது சுவாமியை பார்த்தவாறு உள்ளன. சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் தனி சந்நிதி உள்ளது. இந்த தலத்திலே உள்ள சவுந்தரராஜ பெருமான் கோயில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதாகும். ஆதிசேஷன் பூஜித்த தலமாகும். மரகதலிங்கம் இங்கு விசேஷமானதாகும். அகஸ்தியருக்கு திருமண காட்சி இங்குதான் அருளி இருக்கின்றார். அதிபத்த நாயனாருக்கு இறைவன் அருளி செய்த விழா இங்கு ஆவணி மாதம் நடைபெறுகின்றது. சுந்தரர் இங்கு தம்முடைய தோழனாகிய இறைவனை வேண்டி குதிரை, முத்துமாலை, நவமணிகள், பட்டு பீதாம்பரம், வாசனை திரவியம், சாந்தம், சுரிகை எல்லாவற்றையும் பெற்றிருக்கதாக வரலாறு. அன்று முதல் இந்த கோவிலில் குதிரை வாகன விழா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே நடைபெறுவதாக ஐதீகம். ஒரு சமயம் காலமேக புலவர் இந்த ஊருக்கு வந்தார். வீதியிலே விளையாடும் பாலகர்களை பார்த்தார். நல்ல பசி, சோறு எங்கு விக்கும் என்று கேட்டார். இந்த சிறுவர்கள் வேடிக்கையாக தொண்டையிலே விக்கும் என்று சொல்லிவிட்டார்களாம். இவருக்கு ஒரே கோபம் வந்து விட்டது. ஒரு பக்கம் பசி வேறு, இன்னொரு பக்கம் கேலி செய்கின்றார்களே என்று சிறுவர்களை கோபித்துக் கொண்டு, பாக்கு தரித்து விளையாடும் பாலகர்க்கு என்று சுவற்றிலே எழுதி வைத்தார். பசி தாங்க முடியவில்லை. பசியாரி வந்து மீதி வரியை முடித்துக் கொள்வோம் என்று போய்விட்டார். திரும்பி வந்து பார்த்தால் அந்த பாடலின் இரண்டாம் வரி அந்த சிறுவர்களாலேயே எழுதி வைக்கப்பட்டிருந்ததாம். நாக்கு தமிழுரைக்கும் நன்னாகே என்று எழுதியிருந்ததை பார்த்தாரோ அல்லவோ, அவருக்கு ஒரே ஆச்சரியம். சிறுவர்களின் கல்வி அறிவை மிகவும் மெச்சியபடியே சென்று விட்டாராம் கவி காலமேகம் என்று தனி பாடல் கூறுகின்றது. ஞான சம்பந்த பெருமானால் கற்றார் பயில் கடல் நாகை காரோணம் என்று பாடியருளப் பெற்ற திருநாகை காரோணம்.

சுந்தர விடங்கரை போற்றி வணங்கி மூன்றாவதாக வரும் சப்த விடங்க தலத்திலே திருநள்ளாரை நோக்கி நாம் இப்பொழுது விரைவாக சென்று கொண்டிருக்கின்றோம். சப்த விடங்க தலங்களுள் திருநள்ளாரில் தியாகராஜ பெருமான் நக விடங்கர் என்று அழைக்கப்படுகின்றார். இவர் ஆடும் நடனம் உன்மத்த நடனமாகும். இலக்கையின்றி தன்னிலையே மறந்து ஆடுவது உன்மத்த நடனமாகும். தர்ப்பையில் முளைத்த சுயம்புமூர்த்தி என்பதால் இங்கு இறைவன் தர்ப்பாரண்யேஸ்வரர் என்று போற்றப்படுகின்றார். தேவி பிராணாம்பிகை போகமார்த்த பூன்மொழியாள் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றாள்.

என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார். புற சமயத்தினரோடு அனல் வாதம் செய்தார். அப்பொழுது இந்த பதிகம் எழுதிய ஓலையை தீயிலே இட்ட பொழுதும் ஏடு எரியாமல் அப்படியே இருந்ததால் இது பச்சை பதிகம் என்று போற்றப்படுகின்றது. நிடத நாட்டு மன்னனாகிய நளன் விதர்பதேசத்து வீரசேனன் மகள் தமயந்தியை சுயம்பரத்தின் மூலமாக மணந்து கொண்டான். தேவர்களை புறக்கணித்து நளனை தமயந்தி மணந்ததை கேட்டு சனி பகவான் நளன் மேல் கோபம் கொண்டார். அவனை பிடித்து வாட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தான். ஆனால் நளனிடம் எந்த ஒரு குறையும் காணவே முடியவில்லை. ஆனாலும் 12 வருடம் வரை மிகவும் பொறுமையாக காத்திருந்தான். ஒரு நாள் என்ன ஆயிற்று, காலிலே நீர் பட்டும் படாமலும் கழுவி உள்ளே நுழைந்தானாம் நளன். இதையே காரணமாக கொண்டான் கெட்டியாக பிடித்துக் கொண்டு படாத பாடுபடுத்தி விட்டானாம் சனீஸ்வரன். நளன் அடைந்த துன்பங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல. துன்பங்கள் தீர்ந்து நாடாள தொடங்கியும் சனீஸ்வரனின் வேகம் தனியாமையால் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டான். வழியில் நளனை சந்தித்த பாரத்வாஜ முனிவர் திருநள்ளாறு சென்று வழிபடுமாறு அறிவுரை கூறினார். நளனும் திருநள்ளாறை அடைந்தான். தீர்த்தத்தில் நீராடினான். இன்று அந்த தீர்த்தம் நல தீர்த்தம் நல தீர்த்தம் என்று போற்றப்படுகின்றது. இறைவனை வழிபடுவதற்காக கோயிலின் உள்ளே காலடி எடுத்து வைத்தானோ இல்லையோ அவ்வளவுதான். அந்த சன நேரத்திலேயே அவனை கெட்டியாக பற்றியிருந்த சனீஸ்வரன் பிடியை விட்டு விட்டாராம். ஆஹா, இவன் யமன் தமர் அல்ல நமன் தமர். ஆகவே இவனை நாம் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவனுக்கு அனுக்கிரகம் செய்து மனதான ஆசீர்வதித்து ஆலயத்தின் வெளியிலேயே அனுக்கிரகமூர்த்தியாக தங்கிவிட்டார். ஆகவே தான் இந்த தலத்திலே சனீஸ்வர பகவான் சந்நிதி அனுக்கிரகமூர்த்தியாக மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகின்றது. இந்த தலத்தின் ஆகர்ஷண சக்தியை சமீப காலத்தில் ஆராய்ச்சி மூலம் வெளிநாட்டவர்களும் வெளிப்படுத்தியுள்ளதை நாம் பத்திரிகை வாயிலாக நன்கு அறிவோம். தனியாக இங்கு நவகிரக சந்நிதி கிடையாது. சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி. ஆகவே இவரை அஞ்சியாகிலும் அன்பு பட்டாகிலும் என்ற அப்பர் பெருமானுடைய வாக்கின்படி பயபக்தியோடு வழிபட்டு நம்பிக்கையோடு வழிபட்டோமானால் சனி தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மை பெறலாம் என்பதை தல புராணம் கூறுகின்றது. இத்தகைய திருநள்ளாற்றில் எழுந்துள்ளியுள்ள நக விடங்கரை வணங்கி அடுத்து 4வது சப்த விடங்க தலமாக திகழும் திருமறைக்காடு சென்று நாம் இப்பொழுது வழிபடுவோம். சப்த விடங்க தலங்களில் ஒன்றாக உள்ள திருமறைக்காடு தலத்திலே தியாகராஜர் புவனி விடங்கர் என்று காட்சி தருகின்றார். இங்கும் மரகதலிங்கம் விசேஷமானது. இறைவன் ஆடும் நடனம் ஹம்ச பாத நடனமாகும். அன்னம் போன்று அழகாக நடைப்பயின்று ஆடி ஆடி வரக்கூடிய நடனம் ஹம்சபாத நடனமாகும். வேதங்கள் வழிபட்ட தலம் வேதாரண்யம் என்று சொல்லப்படிய இந்த திருமறைக்காடு வேதத்தால் அடைக்கப்பட்டிருந்த பிரதான வாசலை திருநாவுக்கரசர் திறக்க பாட ஞானசம்பந்த

அவன் அடைக்க பாட, அன்று முதல் இன்று வரை நேர் வழியாக சென்று நாம் எல்லாம் வழிபடக்கூடிய பேர் பெற்ற தலம் இந்த திருமறை காடு. வேதவனம், ஆதிசேது, தென் கைலாயம் என்றெல்லாம் போற்றப்படுகின்றது. இறைவன் வேதாரண்யேஸ்வரர், மறைக்காட்டீஸ்வரர் என்று போற்றப்படுகின்றார். இறைவி வீணாவாத விதூஷினி, யாழை பழித்த மொழியம்மை என்று போற்றப்படுகிறார்.

இந்த தலத்திலே நவகிரகங்கள் வரிசையாக உள்ளன. தான் ஒரு வண்ணம் உரைசே என்ற சம்பந்தர் வாக்கினருக்கு ஏற்ப இந்த கலியுகத்திலே ஆதியும் அந்தமுமாக உள்ள விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டால் சனி தோஷம் ஏற்படாது. அது போலவே இந்த சப்த விடங்க தலங்களிலே எழுந்தருளியுள்ள பெருமானை வணங்கி வந்தோமானால், நம்பிக்கையோடு பிரார்த்தித்தோமானால் நவகிரக தோஷம் நம்மை அணுகவே அணுகாது. ஆகவே தான் இந்த சப்த விடங்க தலங்கள் கோளிலே திருத்தலங்கள் என்று போற்றப்படுகின்றன. மறைக்காடும் கோளிலி தலங்களில் ஒன்று. இந்த வேதாரண்ய கேத்திரத்திலே ஸ்ரீ ராமபிரான் சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டுள்ள வரலாறு கூறப்படுகின்றது. ராமன் ராவணனை வதம் செய்ததால் பிராமணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது. சிறந்த வீரனை வதம் செய்ததால் வீரஹத்தி தோஷம் ஏற்பட்டது. சிவபக்தனாகிய ராவணன் வீணை மீட்டுவதிலும் சாமகானம் இசைப்பதிலும் வல்லவன். இவனுடைய திறமைக்கு சாயை என்று பெயர். சாயை திறம் படைத்தவனை வதைத்ததால் சாயாஹத்தி தோஷமும் இவனுக்கு ஏற்பட்டது. ராமபிரான் தன்னுடைய சாயாஹத்தி தோஷம் நீங்க திருப்பட்டீஸ்வரத்திலும், பிரம்மஹத்தி தோஷம் நீங்க ராமேஸ்வரத்திலும் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். வீரஹத்தி தோஷம் நீங்க இந்த திருமறை காட்டிற்கு வந்து சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜித்ததாக வரலாறு கூறுகின்றது. சுந்தரரும் சேரமானும் வழிபட்ட தலம் இந்த வேதாரண்யம். விளக்கை தூண்டிய எலியை மாவலி சக்கரவர்த்தியாக பிறக்குமாறு இறைவன் அருள் செய்த பதியாகும்.

எந்தஞ்சை பெருமை என்று வள்ளல் பெருமான் அருட்பாவில் கூறுகிறார். வேதாரண்யம் விளக்கு அழகு என்பது பழமொழி. பரஞ்சோதி முனிவரும் தாயுமான சுவாமிகளும் அவதாரம் செய்த தலம் இது. அகஸ்தியர், கௌதமர், விஸ்வாமித்ரர், வசிஷ்டர், யாக்ஞவல்க்யர், நாரதர், பிரம்மன் போன்றோர் வழிபட்ட பதி வேதாரண்யமாகும். சிவலிங்க திருமேனிக்கு பின்னால் மறைக்காட்டுரிய மணாளர் திருமண கோலத்திலே காட்சி தருகின்றார். இந்த மணாளருக்கு ஆண்டுக்கு ஒரு முறைத்தான் திருமஞ்சனம் நடைபெறும். திருமஞ்சனம் முடிந்த பிறகு சந்தன காப்பு சாத்தப்படும். அடுத்த திருமஞ்சனத்தின் போதுதான் இந்த சந்தன காப்பு களையப்படும். ஆகவே மறைக்காட்டுரை மணாளர் சந்தன காப்பு மனத்திலேயே ஆண்டு முழுவதும் காட்சியளிப்பது மிகவும் விசேஷமானதாகும். வேத வனேஸ்வரராகிய புவனி விடங்கரை வணங்கி அடுத்ததாக சப்த விடங்க தலங்களிலே ஐந்தாவதாக வரும் திருக்காராயில் நோக்கி நாம் இப்பொழுது செல்வோமாக. சப்த விடங்க தலங்களில் ஆதி விடங்கர் எழுந்தருளிய தலம் திருக்காராயில். இதனை திருக்காரை வாசல், காரவாசல் என்றும் அழைப்பது உண்டு. காரகில் மரக்காடாக இருந்த இடமாதலின் காரகில் வனம் என்றும் பின்னால் காராயில் என்றும் வழங்கப்பட்டது. இதைத் தவிர பனசாரண்யம், தேவதாருவனம், பிரம்மபுரம் என்பது போன்ற பல பெயர்கள் உண்டு. தியாகராஜராகிய ஆதி விடங்கர் மிகவும் உயரமான இடத்திலே அழகான பிரபையோடு வீர சிங்காசனத்திலே காட்சி தருகின்றார். இவர் ஆடக்கூடிய நடனம் குக்குட நடனம் என்று போற்றப்படுகின்றது. போருக்கு செல்லும் கோழியானது இடப்புறமும் வலப்புறமும் சாய்ந்து சாய்ந்து பார்த்து முன்னேறியும் சற்று நிதானித்தும் சுழன்று சுழன்று தாக்குவது போலவும் ஆடக்கூடிய நடனம் குக்குட நடனமாகும். இந்த தலத்திலே இறைவன் பதஞ்சலி முனிவருக்கு எழுவகை

வைஷ்ணவங்களையும் காட்டியருளியதாக வரலாறு. இறைவன் கண்ணாயிரநாதர் என்றும் கண்ணாயிரமுடையார் என்றும் இறைவி கைலாச நாயகி என்றும் போற்றப்படுகின்றாள்.

என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். இறைவன் கண்ணாயிரநாதர் என்று பெயர் பெற்றதற்கு ஒரு ருஷிகரமான வரலாறு கூறப்படுகின்றது. ஒரு சமயம் இந்த தலத்தினே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்பொழுது கண்ணில்லா குருடி ஒருத்தி தன்னால் பார்க்க முடியவில்லையே என்று வருந்தினாள். உளமாற மிகுந்த உருக்கத்தோடு இறைவனை பிரார்த்தனை செய்தாள். இறைவனும் இந்த பெண்ணின் பக்திக்கு இறங்கினார், கண் பார்வையை தந்தார். அது மட்டுமா, என்ன ஆச்சரியம் பாருங்கள், நம் பார்வையை போல் அல்லாது ஒன்றுக்கு ஆயிரமாக பெருகுமாறு ஒளி தந்து அருளினாராம். ஆகவே தான் இந்த தலத்திலே இறைவனுக்கு கண்ணாயிரநாதர் கண்ணாயிரநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு சுவையான சம்பவமும் உண்டு. ஒரு சமயம் வணிகன் ஒருவன் சாதிக்காய் மூட்டை ஏற்றி கொண்டு வந்தான். சற்று இளைப்பாறுவதற்காக இங்குள்ள பிரம்மதீர்த்த கரையிலே அமர்ந்தான். அப்பொழுது விநாயகர் ஒரு சிறுவனை போல வந்தார். இது என்ன மூட்டை என்று கேட்டார். வணிகன் உண்மையை கூறினால் எங்கே இந்த மூட்டையை சிறுவன் எடுத்துக்கொண்டு ஓடியே போய்விடுவானோ என்று பயந்து இவை கடுக்காய் மூட்டை என்று சொல்லிவிட்டான். சிறுவனாக வந்த விநாயக பெருமானோ சிரித்து கொண்டே மறைந்தருளை விட்டார். அதே சமயம் மூட்டையில் உள்ள சாதிக்காய் அனைத்தும் கடுக்காயாக மாறியிருந்தது. இந்த அதிசயத்தை கண்டான் அந்த வணிகன். ஆஹா, தான் எவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டோம் என்பதை உணர்ந்தான். வந்தவன் சாட்சாத் விநாயக பெருமானே என்பதை அறிந்து கொண்டான். அவருடைய அருளாலே அவன் தாள் வணங்கினான். அவரை மன்னி பிரார்த்தித்தானாம். என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினான். விநாயகரும் அவனை மன்னித்தருளினார். கடுக்காய் மூட்டை மீளவும் சாதிக்காயாக மாறுமாறு அருள் பாரித்தார். இதனால் தான் இந்த பிரம்மதீர்த்த குளக்கரையில் எழுந்தருளியுள்ள விநாயகருக்கு கடுக்காய் விநாயகர் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்குள்ள சேஷ தீர்த்தத்தை பௌர்ணமி தோறும் தொடர்ந்து பருகி வந்தால் தீராத நோயும் தீரும் என்பது நம்பிக்கை. இத்தகைய திருக்காராயில் ஆதி விடங்கரை நாம் தரிசித்து வணங்கி அடுத்ததாக சப்த விடங்க தலங்களிலே ஆறாவதாக வரும் திருவாய்மூர் நோக்கி நாம் செல்வோமாக. சப்த விடங்க தலங்களில் ஒன்றாகிய திருவாய்மூர் நீல விடங்க காட்சி தரும் தலமாகும். இங்கு தியாகேசர் கமல நடம் ஆடுகின்றார். மென்மையான காற்றிலே தமது மெல்லிய அழகிய விருந்த இதழ்களால் ஆடையாடி அசைந்து தாமரை மலரை போன்று மிருதுவாக ஆடுவதுதான் கமல நடனமாகும். தாமரை எப்பொழுதும் சூரியனை கண்டு மலரும். இங்கு இறைவனுடைய அற்புதமான கமல நடனத்தை கண்டு தரிசிக்கதற்காக வேண்டி சூரிய பகவான் எப்பொழுதும் இங்கு வழிபட்டு கொண்டே இருக்கின்றாராம். இத்தலம் லீலாஹாசியபுரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. திருமறை காட்டில் தங்கியிருந்த அப்பர பெருமானை வாய்மூரிலே நாம் இருப்போம், தொடர்ந்து வா என்று இறைவனே வழிகாட்டி அழைத்து சென்ற தலம் இந்த திருவாய்மூர். நாவுக்கரசரை தொடர்ந்து வந்த ஞானசம்பந்தருக்கு வழியிலே அற்புதமான நடன காட்சி தந்தருளினாராம் இறைவன். அவர் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அப்பருக்கும் நடன கோலம் காட்சியருடைய பதி திருவாய்மூர். இங்கு ஐப்பசி மாத பிறப்பன்று தியாகராஜருக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறுகின்றது. இறைவன் வாய்மூர்நாதர் என்றும் இறைவி சீரோபவசனி என்றும் பாலின் நன்மொழியால் என்றும் அழைக்கப்படுகின்றார். கோளிலி தலங்களில் ஒன்றாகையால் நவகிரகங்கள் வரிசையாக காட்சி தருகின்றன. இத்தகைய திருவாய்மூர் நீல விடங்கரை போற்றி பணிந்து சப்த விடங்க தலங்களில் இறுதியாக ஏழாவதாக வரக்கூடிய திருக்கோளிலி திருத்தலத்திற்கு இதோ இப்பொழுது நாம் வந்துவிட்டோம். சப்த விடங்க தலங்களில் திருக்கோளிலி இப்பொழுது திருக்குவளை

என்று வழங்கப்படுகின்றது. திருக்கோளில் எழுந்தருளிய தியாகராஜர் அவனி விடங்கர் என்று போற்றப்படுகின்றார். உழிப்பரன் என்றும் அழைக்கப்படுகிறார். இறைவனாடும் நடனம் பிருங்க நடனமாகும். மலரை சுற்றி வட்டமிடும் வண்டுகள் தேனை உறிஞ்சியவாறே ரீங்காரமிடும். தேனுண்ட வண்டுகளைப் போல சுற்றி சுற்றி வந்து ஆடுவது பிருங்க நடனமாகும். இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் கோளிலினாதர் என்றும் தேவியானவள் வண்டமர் பூங்குழலி என்றும் அழைக்கப்படுகின்றாள். இந்த தலத்திற்கு பிரம்ம தபோவனம், புஷ்பவனம், தென்கைலை என பல பெயர்கள் உண்டு. வைத்தீஸ்வரன் கோவிலை போலவே இங்கும் வெண் மணலால் ஆன சிவலிங்கம் காணப்படுகின்றது. நவகிரகங்கள் ஒரு முகமாக தென் திசை நோக்கி காட்சி தருகின்றன. குண்டையூர் கிழார் என்பவர் இந்த தலத்திற்கு அருகிலே வசித்து வந்தார். அவர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு

அருகிலே வசித்து வந்தார். அவர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு நெல் அளித்து வருவது வழக்கம். ஒரு சமயம் மழை இல்லாமல் நெல் விளையவில்லை. இறைவனை வேண்ட குண்டையூரிலே நெல் மலையை குவித்து விட்டாராம் இறைவன். இந்த அதிசயத்தை சுந்தரரிடம் செல்ல கிளம்பி விட்டார் குண்டையூர் கிழார். இறைவனோ சுந்தரருக்கு இதை தாமே உணர்த்தி விட்டார். அவரும் குண்டையூர் நோக்கி புறப்பட்டார். வழியிலே இந்த திருக்கோளிலி தலத்திலே இருவரும் சந்தித்தார்களாம். சுந்தரர் நேராக திருக்கோளிலிநாதர் முன் போய் நின்றார். தம்பிரான் தோழர், தன்னுடைய தோழனிடம் நெல்மலையை எடுத்துச் செல்வதற்கு ஆள் கிடையாது, அவை அட்டித்தரப்பணியே என்று

என்று பாட இறைவனும் நெற்குவியலை பூதகணம் மூலமாக திருவாரூரிலே கொண்டு வந்து சேர்த்து விட்டார். இதனை கண்டு அனைவரும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார்களாம். இறைவனுடைய திருத்தொண்டராகிய இந்த தம்பிரான் தோழர் என்ற பெரும் பேர் பெற்ற நம்பி ஆரூரனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் செய்திருக்கிறார் அந்த இறைவன் என்பதை எண்ணி எண்ணி வியந்து போற்றுகின்றார்களாம். பறவை நாச்சியார் பார்த்தாலாம் அவரவர் வீட்டு எல்லையிலே உள்ள நெற்குவியலை அவரவர்களே எடுத்துக்கொள்ளட்டும் என்று பறைச்சாற்றி விட்டாளாம். இதை பார்த்து எல்லோருக்கும் சந்தோஷமாம். இது போல எத்தனையோ அற்புதங்களை தன்னுடைய தோழராக செய்ததனால் தான் அவருக்கு தம்பிரான் தோழர் என்ற பெயரும் ஏற்பட்டது. இந்த வரலாறு மாசி மாதத்திலே மாசி மக விழாவாக கொண்டாடப்படுகின்றது. சப்த விடங்கத்தலங்களுள் தொடர்புடைய பிற விடங்கத்தலங்கள் உபய விடங்கத்தலம், பிரதி விடங்கத்தலம், அபிமான விடங்கத்தலம் என்றெல்லாம் போற்றப்படுகின்றன. இப்படியாக ஸ்ரீ தியாகராஜ பெருமான் திருவாரூரிலே வீதி விடங்கராக அஜவா நடன மூர்த்தியாகவும், திருநாகை காரோணத்திலே சுந்தர விடங்கராக பாராவார தரங்க மூர்த்தியாகவும், திருநள்ளாற்றிலே நக விடங்கராக உன்மத்த நடன தியாகேசராகவும், திருமறை காட்டிலே புவனி விடங்கராக ஹம்சபாத நடன மூர்த்தியாகவும், திருக்காராயல் திருத்தலத்திலே ஆதி விடங்கராக குக்குட நடன மூர்த்தியாகவும், திருவாய்மூரிலே நீல விடங்கராக கமல நடன தியாகேஸ்வராகவும், திருக்கோளிலி தலத்திலே அவனி விடங்கராக பிருங்க நடன தியாகராஜ மூர்த்தியாகவும் எழுந்தருளி அருள் பாலித்து வருகின்றார். அப்பேற்பட்டதொரு இறைவனுடைய பெருமையை நாம் நன்கு அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. இதுவரையிலும் ஸ்ரீ தியாகராஜரின் சப்த விடங்கத்தலங்கள் பெருமையை ஓரளவு அறிந்து கொண்ட நாம் சிவ பஞ்சாட்சரத்தை சொல்லி எல்லாம் வல்ல இறையருள் பெற்று அவருடைய பேரருளுக்கு நாம் எல்லாம் பாத்திரராவோமாக.

இதுவரை ஸ்ரீ தியாகராஜரின் சப்த விடங்க ஸ்தலங்கள் இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் கௌரி ராஜகோபால் அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 2:31. ஆகாஷ்வாணியின் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்னை ஓர் ஆலயம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் P சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: அம்மாடியோ. தனுநான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்,
1: சபாஷ்.
0: கவிதை உலகம்.

வறுமை நிறம் சிவப்பு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் நிகழ்ச்சியின் தொடர்ந்து டார்லிங் டார்லிங் டார்லிங் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திரைகாணம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது பெங்களூரு அஞ்சல்.
1: ಕೆಲವು ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಮಾತ್ರ ನಾವು ಇವತ್ತು ಉತ್ತರವನ್ನ ಕಂಡುಕೊಂಡಿದ್ದೀವಿ.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: குருமின் படத்திற்காக ஒலிக்கின்றது விஜய் ஏசுதாசின் குரல்.

0: தேனின் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலித்தது. மையம் படத்திற்காக திபாகர் பாடிய பாடல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல். வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றிய அறிவிப்பிற்காக
1: Welcome to Employment News, your ultimate gateway to career success. I am Lucy Gabriel and I'm here to guide you through the latest job vacancies across various sectors and government recruitment updates to help you navigate the competitive job market. We begin with
2: the Indo-Tibetan Border Police Force, ITBP, has invited online applications from eligible male and female Indian citizens, including subjects of Nepal and Bhutan, for the post of Head Constable, Education and Stress Counselor, General Central Service, Group C, Non-Gazetted, Non-Ministerial. The post is in pay level 4, as per the 7 CPC, and selected candidates may be posted anywhere.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணியின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை அரங்கிசை. இந்த நிகழ்ச்சியில் லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், ருக்மணி பதே, ராகம் பிரியதர்ஷினி, ரூபக தாளம், குரு சுர ஜானந்தா கீர்த்தனை.

நின்னு ஜப காரணமேமி. மந்தாரி ராகம், ஆதிதாளம், பட்னம், சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை.

இதுவரை லக்ஷ்மி அனந்தகிருஷ்ணவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் கேதார் விக்னேஷ் அவர்கள் வாயிலின் நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக காதார் குழையாட ஆபேரி ராகம் ஆதிதாளம் மாணிக்க வாசகர் திருவம்பாவை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நிகழ்ச்சிகள் கேட்பதற்கு முன் விளம்பரம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 25 ஆண்டுகள் புதுப்பணி டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர் நிகழ்ச்சி, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 ஏமாற்றாதே ஏமாறாதே நாடகம், எழுதியவர் கே கீதா குமாரி அவர்கள், நடித்துள்ளவர்கள் நாஞ்சில் நளினி, ஜான்சி ராணி, கே சுஜாதா, ஆர் தங்கராஜ், கே நேதாஜி ஆகியோர், அமைப்பு சங்கர் ஜி. 8:40 திரை காணும், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய கலாச்சார ஏடு, 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை காணம். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்ச மறப்பதில்லை, 3:10 நேராக பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்களின் பாட்டு, 4:10 பொங்கும் மங்கலம், திருவள்ளூர் JP சிரஞ்சீவி அவர்கள் நாகஸ்வர இசை, TCP பிரபு அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேர், 8:30 திரை காணம், 9:00 இசைப்பெட்டகம் நவராத்திரி இசை விழா, டாக்டர் ஆர் கணேஷ் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லேப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் தசரா வைபவம், ஆராதனா பக்தி பாடல்கள், நண்பகல் 12:00 நிகழ்ச்சியில் தொடர்ந்து திரை காணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசையமிழ நிகழ்ச்சி, டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பி ஞான்தேவ் அவர்கள் வாயிலின், நெய்வேலிக்கு கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4:00 வரை திரை காணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 5:00 அரங்கிசையில் GV ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டு, எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வாயிலின், பி அரவிந்தன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சிகள், 6:10 விசிலேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்திரா, 7:10 கணித வாழ்வு, முதுமை இனிதாக சுரேஷ் கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் பகுதி 1, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 8:30 திரை காணம், 8:15 ஸ்வார் தரோஹர், 9:15 ஸ்பாட்லைட். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டில்லியஞ்சல்.
2: ஆகாஷ்வாணி சமாச்சார் சேவா பிரபாக் கி பிரஸ்துதி விஸ்லேஷன். आकाशवाणी के कार्यक्रम विश्लेषण में आपका स्वागत है, मैं हूं विशाल शर्मा। किसी भी देश की अर्थव्यवस्था में कर व्यवस्था की महत्वपूर्ण भूमिका होती है। करों से सरकार को राजस्व मिलता है, वहीं एक सरल और पारदर्शी कर व्यवस्था कारोबार को बढ़ावा देने, निवेश आकर्षित करने और उपभोक्ताओं को राहत पहुंचाने में मदद करती है। भारत में वस्तु और सेवा कर यानी GST की शुरुआत 1 जुलाई 2017 को हुई थी। इसका उद्देश्य केंद्र और राज्यों के कई अप्रत्यक्ष करों को एक साझा व्यवस्था के अंतर्गत लाना और देश भर में कर प्रणाली को अधिक एकीकृत बनाना था। बीते वर्षों में GST के दायरे का विस्तार हुआ है और कर संग्रह में भी वृद्धि दर्ज की गई है। अब इस व्यवस्था को और सरल, तेज और अधिक भरोसेमंद बनाने की दिशा में नए सुधारों पर जोर दिया जा रहा है। इन सुधारों का उद्देश्य केवल कर दरों में बदलाव करना नहीं, बल्कि कारोबारियों के लिए अनुपालन का बोझ कम करना, करदाताओं को अधिक निश्चितता देना और कर प्रशासन में मानवीय हस्तक्षेप को कम करना भी है। आज के विश्लेषण में हम 3 रिपोर्ट्स के जरिए समझेंगे कि नेक्स्ट जेन GST प्रक्रिया सुधार क्या है, इनसे कारोबारियों और निर्यातकों को किस तरह लाभ मिलने की उम्मीद है और कर व्यवस्था को अधिक पारदर्शी बनाने में इनकी क्या भूमिका हो सकती है। आइए सुनते हैं विशेष रिपोर्ट।
3: 1 जुलाई 2017 को लागू हुई GST व्यवस्था ने भारत की अप्रत्यक्ष कर प्रणाली में व्यापक बदलाव किया। इसका उद्देश्य अलग अलग केंद्रीय और राज्य करों को एक साझा ढांचे में लाना, करों के दोहराव को कम करना और देश भर में वस्तुओं तथा सेवाओं की आवाजाही को अधिक सुगम बनाना था। समय के साथ GST के अंतर्गत पंजीकृत करदाताओं की संख्या और कर संग्रह दोनों में वृद्धि हुई है। वर्ष 2017

நேரம் 7:45 ஆகாஷ்வாணியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை. திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம். அவ்வை சண்மிக படத்திற்காக ஹரிஹரன் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7:50 ஆகாஷ் வாணியின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட்.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தமிழக ஆளுநர் சென்னையில் உள்ள இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு ஆற்றிய உரை, நாளை தமிழகத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திறந்து வைக்கப்பட உள்ளன, இதுகுறித்து எமது நாமக்கல் மற்றும் வேலூர் மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் இன்று சென்னையில் உள்ள இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் 5வது பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அவர் பேசுகையில்,
2: Our country has lot to give to others, not only in Ayurveda or not only in medical practice, but in our culture also. Our culture has always been to help others. Now that you are very good doctors here now, you are MBBS practicing and going into the public, don't forget that you are doctors, you are a medical practitioner, not only for yourself. You will be practicing for others. The person, the patient who comes to you, he comes with some hope. He has to be treated as a human being. There are many other means to make money for this, not only medical practice. It is very usual and common to have a good bungalow and family life and children and imported cars and everything. My life is not for this purpose. After getting education of this level, I must always think that my education, my achievements, my skill, my talent is for the society, for the public. That is what I have to do. Today I am getting graduation certificate in my hand, but I also must think, how are my fellow citizens? Professionalism has to be there, but at the same time, humanity has to be there. That human touch has to be there in my profession, in my practice. That is what we need to have. We need not come every day in the newspaper, but people around me certainly will speak about me. Yes, this was the person different from others. This doctor was different from others. Many a times it is said that we approach a doctor and when he just checks, he touches us and he speaks few words, half of the disease comes down, goes away. Why so? Because of the approach

0: ஆஃப் தட் பர்சன், தட் அப்ரோச் ஹேஸ் டு பி விதின் அஸ், விதின் அவர் செல்ஸ். வி ஹேவ் டு பிராக்டிஸ் இன் திஸ் மேனர். வி ஆர் நாட் ஓன்லி ஃபார் அஸ், வி ஆர் ஃபார் அதர்ஸ். தட் ஹேஸ் டு பி கெப்ட் இன் மை மைண்ட். சோ தட் இஸ் த டுடேஸ் மெசேஜ் மை டியர் ஃப்ரெண்ட். தட் இஸ் த ஓத் தட் வி ஹவ் டேக்கன். லெட் அஸ் ஸ்டிக் டு திஸ் ஓத் அண்ட் சி தட் மை கண்ட்ரி வில் பெனிஃபிட் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், மை டேலண்ட் அண்ட் மை நாலேஜ்.
1: தமிழகத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட நாமக்கல், வேலூர் உள்பட 5 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நாளை திறந்து வைக்க உள்ளார். இதுகுறித்து எமது நாமக்கல் மற்றும் வேலூர் மாவட்ட செய்தியாளர்கள் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: தமிழகத்தில் ரயில் நிலையங்கள் இல்லாத மாவட்ட தலைநகரங்களில் ஒன்றாக இருந்த நாமக்கல்லில் 2008 புதிய ரயில் பாதைகள் உருவாக்கப்பட்டு ரயில் நிலையம் அமைக்கப்பட்டது. சரக்கு மற்றும் பயணிகள் ரயில்கள் சில மட்டுமே இந்த ரயில் நிலையத்தில் நின்று சென்ற நிலையில் தற்போது மும்பை, பெங்களூரு, சென்னை உள்பட பல்வேறு மாநகரங்களிலிருந்தும் நாமக்கல் வழியாக செல்லும் பல ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதனிடையே 75 சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பாரத பிரதமர் அறிவித்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் உட்பட நாடு முழுவதும் 1275 ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றன. நாமக்கல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை 12 ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட அமிர்த் பாரத் ரயில்வே நிலைய மேம்பாட்டு பணிகள் 36 ரூபாயாக உயர்த்தப்பட்டு தற்போது இந்த ரயில் நிலையம் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நடைமேடைகள், மின் தூக்கி, நடைமேடைகளுக்கு பயணிகள் சென்று வர இரும்பு பாலம், ரயில் வருவதை அறிவிக்கும் டிஜிட்டல் பலகை, நவீனமயமாக்கப்பட்ட குடிநீர் கழிவறை வசதிகள், விருந்தினர்கள் பயணிகள் அறைகள், பயணச்சீட்டு வழங்கும் மையம், உணவுப் பொருட்கள் விற்பனை அங்காடிகள், வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள், இரவில் ஜொலிக்கும் வண்ண விளக்குகள், உயர்கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. நவீனமயமாக்கப்பட்ட வசதிகள் நாமக்கல் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதை இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளது.
3: இந்த அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலம் மேம்படுத்த இருக்கின்ற காரணத்தினால் பயணிகள் அதிவிரைவாக தங்களுடைய பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நடைமுறைகள் செல்வதற்கு லிப்ட் போன்ற வசதிகள் உள்ளதனால் விரைவாக லிப்ட் மூலமாக நடைமுறைகளுக்கு சென்று ரயிலில் ஏறிக்கொள்ளலாம்.
4: நாமக்கல் ரயில் நிறுத்திருக்கோம். இங்க வந்து நிறைய புது பெசிலிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து அடிப்படை வசதிகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு நாமக்கல் ரயில் நிலையத்துல. இப்ப வந்து அமிர்த் பாரத் மூலமா நிறைய பெசிலிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மூணு பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 மூணுலயுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷெல்டர் போட்டிருக்காங்க, ஃபேன் கொடுத்திருக்காங்க, ப்ராப்பர் லைட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் இறங்குறாங்க நாமக்கல் ரயில் நிலையத்துல அப்படின்னா எந்த பிளாட்ஃபார்ம் போகணும், எங்க போகணுங்கிறதுக்கான ப்ராப்பர் சைன் போர்டு இப்ப எல்லா பக்கமும் வச்சுட்டாங்க. அந்த போர்டை பார்த்துட்டு அங்க போய் நின்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோச் கட்டாங்க வந்துருது, மக்கள் வந்து ஈஸியா ஏற முடியுது. எங்களை மாதிரி அடிக்கடி டிராவல் பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு. இது மூலமா இன்னும் நிறைய ட்ரெயின் வந்து வரும் நாமக்கலுக்கு. அப்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: நாமக்கல் ரயில் நிலைய பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ள நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 11 ஞாயிற்றுக்கிழமை காணொலி காட்சி வாயிலாக அதனை திறந்து வைக்கிறார். இதற்கான ஏற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாமக்கல் ரயில் நிலையத்தில் தற்போது ரயில்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வரும் காலங்களில் அதிகரிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்றும், பயணிகள் வசதிக்காக அரசு, தனியார் பேருந்துகள், உணவகங்கள் ஆகிய சேவைகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
5: நாட்டின் பழமையான மற்றும் முக்கிய ரயில் நிலையங்களை உலகத்தரம் வாய்ந்த வசதிகளுடன் மாற்றுவதற்காக மத்திய அரசால் அம்ரித் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் மாவட்டத்தின் முக்கிய போக்குவரத்து மையமான வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ₹8.6 crore செலவில் அதிநவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் கோட்டை போன்று நவீன மற்றும் கண்கவர் முகப்பு தோற்றம், வசதியான பயணிகளின் காத்திருப்பு அறைகள், ஓய்வு அறைகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள் மற்றும் தரமான மேற்கூரைகள், சேமிப்பு எல்இடி விளக்குகள் மற்றும் டிஜிட்டல் தகவல் பலகைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதைகள், லிப்ட் வசதிகள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், செல்போன் ரீசார்ஜ் செய்யும் வசதிகள், கழிவறை வசதிகள், விசாலமான வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்டுள்ள வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை சென்னையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக நாட்டுக்கு அர்ப்பணித்து தொடங்கி வைக்கிறார். வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வசதிகளால் கல்வி, ஆன்மீகம், சுற்றுலா மற்றும் மருத்துவத்திற்காக வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வரும் பயணிகள் மற்றும் வேலூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பயணிகள் சென்னை மற்றும் பிற முக்கிய பகுதிகளுக்கு தடையின்றி பாதுகாப்பாக பயணம் செய்ய ஏதுவாக இருப்பதுடன் இப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில் நிலையத்தின் திறப்பு விழாவையொட்டி வேலூர் பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பும் மற்றும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. ரயில் நிலையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகளை குறித்து ரயில் பயணிகள் கூறும் பொழுது,
6: என் பேர் வந்து ராமு, நான் ஒரு 20 இந்த சந்திரமன் ரயில் ஸ்டேஷன் யூஸ் பண்ணிருந்தோம். ஆரம்பத்துல இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து பெருமைகள் பயன்பாட்டு ரொம்ப வசதி இல்லாம அடிப்படை வசதி எதுவும் இல்லாம இருந்தது. தற்சமயத்தை வந்து பார்த்தோம்னா எல்லா அடிப்படை வசதியும்

0: நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. முக்கியமா குடிநீர் வசதி, ஃபேன் வசதி, டைல்ஸ் அனைத்து வசதியும் நல்லா பண்ணிருக்காங்க. உட்காந்து சேர் எல்லாமே முன்னாடி உட்காந்து வச்சு இறங்க இருக்கா அது சேர் எல்லாம் இருக்காது. ஆனா இப்ப பச்சை எல்லாம் சேர் எல்லாம் போட்டு நிறைய 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வந்து அப்படியே முக்கியமா மாறுபட்டு இருக்குது. ரயில்வே துறைக்கு மத்திய அரசும் ரொம்ப நன்றி.
1: என் பேர் பிப்பன், நான் ஆர்மியில இருக்கேன். நான் ராமேஸ்வரம் போக வந்திருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இங்க வந்து உட்கார பரவாயில்ல.

0: திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். 47 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொலைபேசி வழி மனநல ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனநலன் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. யோகா பயிற்சியை அன்றாடம் மேற்கொள்வதன் மூலம் உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க முடியும் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் உணவுப் பொருள் ஏற்றுமதி சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: And that is the end of this news bulletin.
1: நேரம் 8:10 ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை.
2: ஏமாற்றாதே ஏமாறாதே நாடகம், எழுதியவர் கே கீதா குமாரி, நடிப்பு நாஞ்சில் நளினி, ஜான்சி ராணி, கே சுஜாதா, ஆர் தங்கராஜ், கே நேதாஜி, அமைப்பு சங்கர்ஜி.
3: வாங்கம்மா, வாங்க வாங்க உட்காருங்க.
4: ஞானம் அறிவு வீட்டுக்காரமா வந்திருக்காங்க, ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வாங்க.
5: போதும் பொன்னுசாமி, உன் உபசரிப்பு. இப்படி உபசரிச்சா நான் ஏமாந்து வாடகையை கேட்காம திரும்பி போயிடுவேன்னு மட்டும் என்னாத. 6 மாசம் வாடகையை தராம வர்றப்பெல்லாம் ஏதாவது சாக்கு சொல்லி சொல்லி அப்படியே அனுப்புறேன், அதுவே உனக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு வாடகை பணம் வரலன்னா நான் இங்கத்தான் தங்குவேன்.
3: ஆஹா, தங்கம்மா, தங்கும் அம்மாவா மாறிடுவீங்கன்னு சொல்ல வரீங்க. ஆஹா, தாராளமா தங்குங்க. நாங்களும் வெளிய போனா பாதுகாப்புக்கு வீட்டோட ஒரு ஆள் தேடிட்டு இருந்தோம்.
5: என்ன கிண்டலா, ஒரு நிலம் வாங்கி கஷ்டப்பட்டு வீடு கட்டி 4 காசு மாசா மாசம் டானு வாடகையா வருமேன்னு நம்பி வீட்டை வாடகைக்கு விட்டா, இப்படி 6 மாசமா வாடகையே தராம ஏமாத்தினா எப்படி இருக்கும்?
3: அம்மா, எங்க வீட்டு வாடகையை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அந்த வாடகை பணம் ஒரு காலம் உங்களுக்கு
5: கிடைக்க போறது இல்லேன்னு
3: சொல்றியா? ஒரு காலம் கிடைக்காம போக போறது இல்லேன்னு சொல்ல வந்த மேடம். அது சரி மேடம், நீங்க மத்த 3 குடுத்தனக்காரங்கள்ட்டையும் வாடகையை வாங்கிட்டீங்களா?
5: எங்க வாங்குறது? இந்த காலனிக்கு பேரு தங்கம்மா காலனி.
3: ஆமா,
5: ஆனா இவங்க தர்மசத்திரமா இந்த வீட்டை நினைச்சுக்கிட்டு ஒரு பய கூட வாடகையே தரமாட்டேன்னு சட்டம் பேசிட்டு வர்றாங்க. என்ன கொஞ்ச நஞ்சமா அவமானப்படுத்துறாங்க?
3: என்னம்மா சொல்றீங்க, அவமானப்படுத்துறாங்களா? எப்படி எப்படி மேடம்?
5: எனக்குன்னு தனியா ஒரு ரூம்ல உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தா 2 நம்பர் வீட்டு குட்டி பொண்ணு சுமதி கதவை டக்கு டக்குன்னு தட்டினதும் இல்லாம காலிங்க பெல வேற அழுத்திக்கிட்டு ஓடுறான். கதவை திறந்தா வெங்காயம் 2, தக்காளி 4, கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க ஆண்டின்னு கேக்குறேன்.
3: பாவம் மேடம், சின்ன பொண்ணு, கேட்டா கொஞ்சம் கொடுக்க வேண்டியதுதானே.
5: எப்படி தர்றது, எப்படி தர்றதுன்னு? இப்படியே இந்த 20 வீட்லயும் காபி பொடி, சக்கரை, தோரம் பருப்பு, மிளகாத்தூள், புளி, இப்படி கடனா வாங்கித்தானே மாசத்தை ஓட்டுறாங்க.
3: ஐயோ பாவம்.
5: என்ன ஐயோ பாவம், சம்பாதிக்கிற பணத்தை பேங்க்ல சேஃப்டியா போட்டுட்டு, அதாவது ஒரு கல்யாண மண்டபத்துல குடும்பத்தோட போய் சாப்பிட்டுட்டு வர்றாங்களே, அவங்களா பாவம்?
3: அது சரி மேடம், கல்யாணம் இல்லாத நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க?
5: கோயில்ல போய் பிரசாதத்தை வாங்கிட்டு வருவாங்க.
3: ஓஹோ,
5: அதுக்கெல்லாம் 2 பாட்டிங்க இருக்காங்களே, அது கிடக்கட்டும். வீட்டு வாடகையை கேட்டா நீ திசை திருப்ப வேலையை பாக்குறையே, இதெல்லாம் வேண்டாம். வாடகை பணம் எப்ப வரும்
3: மேடம்? எதிர் வீட்டு டீச்சர் கூடவா வாடகை சரியா தர்றது இல்ல? இப்பதான் புது பைக் கூட வாங்கினாரு அந்த வாத்தியாரு.
5: ஒழுங்கா 1 வருஷமா வாடகை பணத்தை வீடு தேடி வந்து தந்தாரு. நானும் நல்ல மனுஷன் ஆச்சேன்னு நம்பி அவர் தம்பிக்கு 3 நம்பர் வீட்டை வாடகைக்கு விட்டேன். அவரும் 1 மாசம்தான் வாடகை கொடுத்தாரு. அதோட இன்னைக்கு வரைக்கும் 10 காசு கூட வாங்க முடியல
3: மேடம். 10 காசு எல்லாம் செல்லாது, வாங்கிடாதீங்க.
5: அந்த செல்லாத காசு கூட கிடைக்கிறது இல்ல.
3: அதை விடுங்க மேடம், அவர் என்னதான் காரணம் சொல்றாரு?
5: அவருக்கு நேரம் சரியில்லையா?
3: அவருக்கா உங்களுக்கா?
5: இங்க குடுத்தன வந்ததுல இருந்து அடி மேல அடியான்.
3: ஐயோ, யார் அடிச்சதா?
5: புருஷ மாட்டாடி சண்டையில சின்னதா ஒரு

0: கட்டையை எடுத்து அந்த ஆள் மண்டையில செல்லமா லேசா தட்டி இருக்கா. அந்த நேரம் அவரு தலைய ஆட்டினதால பூரி கட்டை மூக்கு மேல பட்டு சில்லு மூக்கு உடஞ்சு
1: போச்சான். ஓஹோ, அதான் போன மாசம் மூக்குல பிளாஸ்டரோட அலைஞ்சிட்டு இருந்தா.
0: அடுத்த வாரம் என்ன ஆச்சு தெரியுமா? லேசா பருப்பு கடையிற மத்தால தமாசா இவ தட்டி இருக்கா.
1: ஓஹோ,
0: இவரோட மண்டை ஓடு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நினைக்கிறேன். கோழி குண்ட அளவுக்கு வீங்கிடுச்சு. 10 நாள் கழிச்சு தான் சரியாச்சா. கடைசியில
1: அடுத்த வாரம் சண்டை ஆரம்பிச்சுதா மேடம்?
0: அதையே கேக்குறீங்க. பவர் கட்ட நேரத்துல வீட்டுக்குள்ள இவர் வந்திருக்காரு.
1: சரி,
0: பர்வதத்தோட கைவிரல தெரியாமல் மிதிச்சிட்டாராம்.
1: யார் அந்த பர்வதம்?
0: அதான் அவருடைய பொண்டாட்டி.
1: ஓஹோ,
0: அவளோட கைவிரல மிதிச்சதால ஆணு அவ அலறி அடிச்சு கைய உதறி இருக்கா. அவரு கால் மேல அவ கைப்பட்டு இவர் தடுக்கி விழுந்து கால் எலும்பு முறிஞ்சு போச்சு.
1: ஐயோ பாவம், அந்த அம்மா கைய உதறனத்துக்கே இவர் கால் எலும்பு முறிஞ்சு போச்சா?
0: பாவம், நேரமே சரியில்லையா வாத்தியா இருக்கு. அடி மேல அடியா. அம்மா, அதையெல்லாம் ஏன் கேட்டு என்ன திசை திருப்பீங்க? என்னதான் பேச்ச மாத்தினாலும் நான் வாடகை பணத்தை மறக்க மாட்டேன். எப்ப வாடகை பணம் தரீங்க
1: மேடம்? மேடம், சும்மா சொல்ல கூடாது மேடம். உங்க ஞாபக சக்தி இருக்கே, ரொம்ப அபாரம் மேடம். எப்படி பேச்ச மாத்திராலும் கடைசியில கரெக்டா பாயிண்ட புடிச்சிருங்க மேடம். நீங்க சின்ன வயசுல படிப்புல நம்பர் ஒன்னா இருந்திருக்கணுமே.
0: எப்படி அப்ப சரியா சொல்ற? நான் படிச்சது 10ஆம் வகுப்பு பி கிளாஸ். இப்ப கூட நல்ல நினைவு இருக்கே. வருஷம் 1975. எல்லா டீச்சரும் மத்த பிள்ளைங்க கிட்ட உங்களுக்கு எந்த சந்தேகம் பாடத்துல வந்தாலும் நம்ம தங்கத்திட்ட போய் கேளுங்க, சரியா பதில் சொல்லுவான்னு பெருமையா சொல்லுவாங்க.
1: யாரு மேடம் அந்த தங்கம்?
0: சாட்சாத் இந்த தங்கம்மாவே தான்.
1: ஓ, கணித மேதை சகுந்தலா தேவி மாதிரின்னு கூட சொன்னதா கேள்விப்பட்டேனே.
0: கணக்கு பாடம் எல்லாம் சுமாரா தான் வரும். மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் தான். ஆமா, உன் பிள்ளைங்க படிப்பெல்லாம் எப்படி இருக்கு?
1: என் பொண்ணு பேரு அறிவழகி. அறிவு அறிவுன்னு கூப்பிடுறேன், ஆனா அவளுக்கு
0: அறிவு கொஞ்சம் கூட இல்லையா?
1: அறிவு அளவுக்கு அதிகமா போச்சு மேடம்.
0: ஐயோ, அறிவு அதிகமானாலும் அழகு அதிகமானாலும் ஆபத்தாச்சே.
1: ஆமா மேடம், அதுலயும் அறிவாள விஞ்ஞானி மாதிரி ஆராய்ச்சி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டானா போங்களேன்.
0: அப்படி என்னென்ன ஆராய்ச்சி பண்ற
1: மேடம்? இப்ப நீங்களே நின்னு என்கிட்ட வீட்டு வாடகை விஷயமா பேசிட்டு இருக்கீங்க இல்லையா?
0: ஆமா, 1 மணி நேரமா பேசுறேன். வாடகை தான் பேர்ல. ஆமா, அதுக்கும் உன் பொண்ணு அறிவழகி ஆராய்ச்சி பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்?
1: அதாவது மேடம், காம்பசால முதுகுல குத்துனா எப்படி கத்துவாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாம். முதுகுல காம்பசால குத்துனா கண்ணுல ஏன் கண்ணீர் வருது? வாயில இருந்து ஆணு எப்படி சத்தம் வருது? குத்துற இடம் வேறையா இருந்தாலும் கண்ணு ஏன் கலங்குது? இப்படி பலவிதமான ஆராய்ச்சியில ஈடுபடுறா. இதனால திடீர்
0: திடீர்னு
1: ரூம்ல இருந்து வெளியில வந்து எங்க குடும்பத்து ஆட்களை தவிர வேற யாராவது அகப்பட்டாங்கன்னா அவங்க முதுகுல குத்தி பரிசோதனை பண்ணி
0: பாத்துறான். முதுகுல காம்பஸ் குத்தி பரிசோதனை செஞ்சா நீ ஆண் கத்த மாட்டியா? உன் கண்ணுல கண்ணீரே வராதா?
1: அதாவது மேடம், நம்ம அம்மா அப்பாவுக்கு உடம்புக்கு வந்தா நமக்கு ஊசி போட தெரிஞ்சாலும் நாம ஊசி போட தயங்குறோம் இல்லையா? அது மாதிரின்னு வச்சீங்களேன். அதனாலதான் மத்தவங்க உடம்புல பரிசோதிச்சு பாக்குறா. மேடம், எங்க மேடம் கிளம்பிட்டீங்க? மேடம், மேடம், நில்லுங்க மேடம், நில்லுங்க மேடம், இந்த வாடகை விஷயமா பேசுறேன் மேடம். வேகமா ஓடிட்டாங்களே. அப்பாடா, இன்னைக்கு தப்பிச்சோம்.

0: பாடம். அஞ்சல அஞ்சல, சில்லுன்னு ஒரு கப்பு ஐஸ் மோர் கொண்டு வாய.
1: என்ன தங்கம், என்ன இப்படி வேர்த்தி விறுவிறுத்து போய் களைப்பா வந்திருக்க? நம்ம காம்பவுண்ட்ல இருக்கிறத நாலு வீடு, நடந்து போகவே இவ்வளவு கஷ்டப்படுறியே. சரி, வாடகையெல்லாம் வசூல் ஆச்சா? பணத்தை கூட, நாம கொண்டு போய் பேங்க்ல போட்டு வர்றேன்.
2: நீங்க வேற சாரு, அம்மாவே நடந்து வந்து பேஜரக்கிது.
0: வாடகை கிடைக்கல, ஒரு மண்ணும் கிடைக்கல. ஆளுக்கு ஆளு ஒவ்வொரு கதையா சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சிடுறாங்க
2: சாரு. ஒவ்வொரு குடுத்தனக்காரங்களும் பலே கில்லாடிங்களாக்கிடுங்க. நான் என் வீட்டுக்காரன் மட்டும்

0: போனோம்னா ஊடு கட்டி ஆடிடுவோம், தானா வாடகை கறிட்டா வந்துடும். ஆனா இன்னா நீங்க போலீஸ் கோர்ட்டுக்குன்னு அலைய வேண்டியதாகும். அத்த நினைச்சுதான் கம்மனு கிடக்கும்.
1: சும்மா இருடி அஞ்சல.
2: சார் போஸ், இங்க தங்கம்மா யாருங்க? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
1: எங்க இருந்து வந்திருக்கு இந்த லெட்டரு?
2: நியூ டெல்லியில இருந்து, 111 லக்கி டிப் கம்பெனில இருந்து வந்திருக்கு.
1: கொடுங்க.
3: வாங்காத வாங்காத வாங்காத, அந்த பரிசே நமக்கு வேணாம். அது சுத்த பிராடு கம்பெனி. உனக்கு 5 பவுன் தங்க சங்கிலி முதல் பரிசா விழுந்திருக்குன்னு அனுப்பியிருப்பான்.
1: எனக்கா தங்க சங்கிலியா? அதுவும் 5 பவுன்லயா? ஆமா, 1 லட்சம் மதிப்பாச்சே. அது சரி, இந்த தகவல் உங்களுக்கு எப்படி தெரியும்?
3: நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி நீ ஏதோ துபாக்கூர் வார இதழ்ல வந்த 111 கம்பெனியோட லக்கி கூப்பனை பூர்த்தி பண்ணி என்னோட மொபைல் நம்பரை டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்ச. அந்த கூப்பன்ல தங்கங்கிறவன் பேருக்கு முதல் பரிசு 5 பவுன் தங்க சங்கிலின்னு மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் வந்த SMS இந்த முதல் பரிசை நாம வாங்கணும்னா 20,000 ரூபாய் பணம் கட்டி டிராப்ட் எடுத்து அனுப்பணும்னு தகவல் வந்துருந்துச்சு. 20,000 கட்டி அப்படி ஒரு பரிசு பொருள் தேவையில்லைன்னு உனக்கு தெரியாம நான் மறைச்சிட்டேன்.
0: ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ, 5 பவுன் செய்யு, 1 லட்சம் மதிப்பாச்சையா? அம்மாவுக்கு வந்த அதிர்ஷ்டத்தை இப்படி சொல்லாம மறைச்சிட்டே.
3: சுமர் வர வர உன் தொல்லை பெருசா போச்சு, எல்லாம் இவ்வளவு சொல்லணும்.
1: ஏங்க அவ்வளவு கோசிக்கிறீங்க? என்ன கல்யாணம் பண்ணி இந்த 30 வருஷத்துல 1 கிராம் தங்க நகையாவது பளிச்சுன்னு வாங்கி போட்டு அழகு பாத்துருக்கீங்களா? ஏதோ ஒரு லக்கி கூப்பன்ல கிடைக்கிற பரிச கூட வாங்கி தர உங்களுக்கு மனசு வரலையே.
3: எப்படி மனசு வரும்? இல்ல எப்படி மனசு வருங்கற, ஊர்ல நடக்கிற ஏமாத்தி சீட்டு எல்லாத்திலயும் பணத்தை கட்டி எழுந்தது உன்னாலதான். போன தீபாவளிக்கு உன் ஃப்ரெண்டு கோடி விட்டு கோகிலா தீபாவளி பண்டு பிடிக்கிறா, பட்டாசு கோல்டு காயின் ஸ்வீட்டு எல்லாம் தருவான்னு சொல்லி மாசம் மாசம் 2,000 ரூபாய் பணம் கட்டின. என்ன ஆச்சு, தீபாவளிக்கு முந்தின மாசமா வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிட்டான். ஆனா அதுதான் போட்டோம்னா ஆயுத பூஜைக்கு 1/2 கிலோ ஸ்வீட்டும் பட்டு புடவையும் 1 தூக்கு பாத்திரம் தருவாங்கன்னு சொல்லி உங்க லேடிஸ் கிளப் மாதியோட சீட்டுல சேர்ந்த மாசம் மாசம் 1,000 ரூபாய் சீட்டு கட்டின. அவ அந்த ஆயுத பூஜைக்கு முத நாளே ஓடி போயிட்டா. அப்புறம் என்னாச்சு, அவளை சந்திச்சு நாம கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னா, பண்டு பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு பஸ்ல போயிட்டு இருந்தேன், பிட்பாக்கெட் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ அழுதா, உன்னை ஏமாத்திட்டா.
1: நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேட்டோம், திருடனை பிடிக்க முயற்சி பண்றதா சொல்லி இருக்காங்க.
3: அது போட்டும், ஆல் இண்டியா டூர் போறதா சொல்லி 10,000 ரூபாய் கட்டி 10 மாசம் ஆச்சு. அதான் உன் ஃப்ரெண்டு பிரேமாட்ட கட்டினிய, எங்கேயாவது அவனை கூட்டிட்டு போனாளா? அவளும் அவன் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டா. உன்ன மாதிரி ஏமாந்தவங்க 10 பேரு?
0: 10 பேரு இல்லீங்க சாரு, 23 பேரு. அம்மா என் பேர்ல கூட ஒரு டிக்கெட் போட்டுச்சு. என்ன பண்றது, ஜாலியா ஜல்சாவா ஊர் சுத்தி பாத்துக்கினு அம்மாவுக்கு ஒத்தாசையா இருக்கலாம்னு பார்த்தா அந்த பிளானே அம்புலா புடிச்சு.
1: இங்க பாரு, நீ வேற உடலை தொலைக்காத.
4: சரிங்கம்மா, அப்போ அந்த நல சமாசாரம் ஐயாவுக்கு தெரிஞ்சு பூஷா இது வரைக்கும் இல்லையா?
3: அம்மா இது என்ன புது விவகாரம்?
1: அதாங்க, நம்ம ஊர்காரி சரோஜினி ஓடு நகர்னு ஒரு லேவட் போட்டாலே 1 லட்சம் ரூபாயில 1 கிரவுண்ட் வாங்கி போட்டங்க. நல்ல விஷயம் தானே, ரெஜிஸ்டர் செஞ்சதுக்கு அப்புறம் பத்திரத்தோட சர்ப்ரைஸா உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சிய தரலாம்னு மறைச்சிட்டங்க.
3: ஏன் பத்திரம் பதிவு பண்ண முடியாம போச்சா?
0: என்னத்துக்கு கேக்குறீங்க? அந்த
1: நானே சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, பத்திரம் பதிவு பண்ண போறப்ப தான் தெரிஞ்சது அது புறம்போக்கு நிலைமை.
3: அப்ப பணத்தை திருப்பி வாங்க வேண்டியதானே? 1 லட்சம் ரூபாய் ஆச்சு.
0: இப்ப வந்து பாருமா, அங்க நலமே காணாம ஓடு நகர்ல அது ஓடி பூடிச்சு. ஏரியில மழை தண்ணி தான் தும்மு தும்மு தும்முன்னு ஓடுது.
1: நான் கொடுத்த நிலத்தை திரும்பி தா, பணத்தை திருப்பி தரேன்னு சரோஜினி சொல்ற. நிலமே தெரியாம வெறும் தண்ணியா ஓடிக்கிட்டு இருக்கு.
0: வெய்ய காலத்துல எல்லா தண்ணியும் காஞ்சி போடுமா? அப்ப ஓடி வந்து சொல்றமா, நம்ம நிலத்தை திருப்பி கொடுத்துட்டு துட்ட வாங்கிக்கலாம்.
3: அப்ப சரி சரி, பாபா போய் போலீஸ்ல புகார் கொடுக்கலாம்.
0: அதானே முடியாது.
3: ஏன்,
0: எதுக்குமே ஆதாரம் இல்ல. 10 மாசம் ஆகுது சாரு, அந்த சரோஜினி அம்மா வேற ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குது.
1: அவளுக்கு ஏதோ ஞாபக மறதி வியாதியா, ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. அவ வீட்டுக்காரே யாருன்னு கேக்குறாளா?
3: இந்த பாரு எல்லாம் நடிப்பு. ஆமா, இந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கினது கூட அவளுக்கு மறந்து போயிருக்குமே.
1: அது எப்பவோ மறந்துட்டான். சரி சரி, இந்த 20,000 மட்டும் டிராப்ட் எடுத்து கட்டிடுங்க. இனிமே எதையுமே உங்களை கேட்காம நான் செய்யவே மாட்டேன். ஆமாங்க.
0: ஆமாங்கய்யா, பவுனு விலையெல்லாம் மடமடன்னு ஏறிக்கினே போகுது. அந்த லக்கி கம்பெனிக்காரனும் உஷாராயிட போறான், சீக்கிரமா போய் அனுப்புங்க.
3: ஒன்ன முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்துனா தான் சரியா வரும். எல்லாம் என் தலையெழுத்து. போய் பணத்தை டிராப்ட் எடுத்து அனுப்பிச்சுட்டு வர்றேன்.
1: சரிங்க.

0: எனக்கு முதல் பரிசு விழுந்ததையும் அவர் பணம் கட்ட போனதையும் சொல்லிடாத, அவ வயித்தரிசப்படுவா. இதோ அவ வந்துட்டா. நல்லா இருக்கியா? போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க.
1: அவசரமான ஒரு திட்டத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும், அதனாலதான் நேரா வந்த. சரியான நேரத்துல தான் வந்திருக்கேன்
0: நினைக்கிறேன். ஏதோ பெரிய திட்டம்னு சொல்றியே, சீக்கிரமா சொல்லுகேம்மா.
2: ஏம்மா, ஒரு பெரிய பையில என்னன்னமோ எடுத்துக்கணும் வந்துக்கிறீங்க. இன்னமோ பெரிய திட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னமா, சூடா ஒரு கப் காபி குடிச்சுக்கிட்டே சொல்லு. ஏதாவது சுரண்டர் லாட்டரி மாதிரியா?
1: நான் சொல்ல போற ஸ்கீம் சாதாரணமானது இல்ல, கோடி கணக்கா பணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு முறை பணம் கட்டி சேர்ந்துட்டா போதும், அதோட கைய கட்டிட்டு உட்கார்ந்துடலாம். அது மட்டும் இல்ல, உடல் நலம் காக்குற திட்டமும் கூட.
2: ஒண்ணுமே பிரியலையம்மா.
1: ரொம்ப சிம்பிள், இதுதான் எங்க கம்பெனியோட திட்டம், அதாவது திருவோடு திட்டம். நீங்க முதல்ல ஒரு திருவோட்ட 5,000 ரூபாய் கொடுத்து வாங்கி திட்டத்துல சேர்ந்துடணும். எங்க கம்பெனி நீங்க மெம்பர் ஆன உடனே உங்களுக்கு வெள்ளி பிடி போட்ட ஒரு திருவோடு தருவாங்க.
2: அந்த திருவோட்ட கையில எடுத்துக்கின்னு நாம ஊடு ஊடா போகணுமா?
1: தேவையே இல்ல. நீங்க ஒரு திருவோட்ட வாங்கி மெம்பர் ஆனா 100 மெம்பருக்கு இலவசமா SMS கைபேசியில அனுப்புவாங்க. உங்களோட மெம்பர்ஷிப் நம்பர், அட்ரஸ், போன் நம்பர், எல்லா விவரமும் அந்த 100 பேரும் தெரிஞ்சுப்பாங்க.
0: தெரிஞ்சு நமக்கு என்ன லாபம்? எப்படி கோடி கோடியா வரும்?
1: இரு இரு, கவனமா கேளுங்க. நீங்க மெம்பர் ஆனதும் உங்களுக்கு ஒரு திருவோடு தருவாங்க இல்லையா, அதோட இலவசமா 4 திருவோடு சேர்த்து 5 தந்துருவாங்க. மத்த 4 திருவோட்டையும் நீங்க 4 பேருக்கு வித்துடலாமே.
0: அப்போ 20,000 வருமே.
1: ஆமா,
0: 4 மெம்பர் சேருவாங்களே.
2: சரிமா, அவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா 4 திருவோடு இதெல்லாம் யார் தருவாங்க?
1: குட் க்வெஸ்டின், சரியான கேள்வி. அவங்க சேர்ந்ததுமே எங்க கம்பெனி அவங்களுக்கு இலவசமா திருவோட்டை எல்லாம் சப்ளை பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த திருவோட்ல சாப்பாடு, டிபன் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ஃபுட் பாய்சனே ஆகாதான்.
2: அப்படியா?
1: ஆமா, ஒரு சிறந்த மூலிகை மரத்தோட பட்டையால இந்த திருவோட்டை செஞ்சிருக்காங்க. அதனால இதுல சாப்பாடு சாப்பிட்டா ரத்த கொதிப்பு, சக்கர வியாதி, இரும்பல், கை கால் மூட்டு வலி எதுவுமே வராதான். அதனால இந்த கம்பெனி திருவோட்டுக்கு ஏக கிராக்கி. இதுல மெம்பர் ஆறதுக்கு நீ நானும் போட்டி போடுறாங்க.
2: எனக்கு ஒரு ஓடு குடுமா, நம்ம கட்டுற துட்டுக்கு ஒரு திருவோடும் வருது. நோ டாடி இல்லாம வாயலாம். 20,000 பணமும் வருது. சூப்பர் திட்டம் அம்மா.
0: எனக்கும் இவளுக்கு சேர்த்து 5 திருவோடு போடுங்க. ஆமா, 5 மெம்பர்ஷிப்.
1: இருங்க இருங்க, அத்தனை ஓடு இருக்கான்னு நான் பாக்குறேன். பெரிய பெரிய வீட்டு டைனிங் டேபிள் எல்லாம் இப்ப திருவோடுதான், தட்டே யூஸ் பண்றது இல்லையா. 5 மெம்பர்ஷிப் வேணும்னா உங்களுக்கு 20 திருவோடும் 5 வெள்ளிப்புடி போட்ட திருவோடும் நான் தரேன். நீங்க அதுக்கு 25 ரூபாய் கட்டணும்.
2: குடுத்துருமா குடுத்துருமா, நான் எப்படியாவது இந்த திருவோட்ட 1-4 வேலை வச்சு வித்துறேன். இப்ப பணத்துக்கு என்ன பண்றது?
0: வந்து கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு பொங்கல் போனஸா கொடுக்கிறதுக்கு 25,000 பேங்க்ல எடுத்து வச்சிருக்காரு. அதை எடுத்து குடுத்துடலாமே.
3: அப்போ 25 திருவோட்டுக்கு 2 மட்டும் வச்சுட்டு மீதிய 5,000 வீதம் வித்துட்டா?
2: எவ்வளவு ஒண்ணு தெரியலையம்மா.
1: 25,000 நீங்க எனக்கு குடுக்கறதுக்கு உங்களுக்கு 23 திருவோட்டுக்கு 1.15, அதாவது 115,000 ஹாட் கேஷா வரும்.
0: உன்ன மாதிரி சிநேதி எல்லாம் இந்த காலத்துல பாக்குறதே அபூர்வம்மா.
3: ஆமா, சரி அந்த திருவோட்டு பைய குடு, சரியா எண்ணி பாத்த.
1: பத்ரம் பத்ரம், பணத்தை நான் எண்ணி பாக்குறேன், நீங்க திருவோட்டை எண்ணிக்கீங்க.
2: ஐயம்மா ஐயம்மா, சீக்கிரமா எண்ணு, ஐயா வந்துட போறாரா.
0: இவ எங்க போய் தொலைஞ்சா? 4 திருவோட்டை எடுத்துக்கிட்டு போனவதான் வித்தாளா, காசு வாங்கினாளா, ஒண்ணுமே தெரியல. இந்த மனுஷன் எப்ப போனஸ் பணத்தை எடுத்து கொடு தங்கன்னு கேட்டுருவாரோன்னு மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு.
2: ஏமா ஏமா, அஞ்சல வந்திருக்கேன்.
0: யாரே?
2: கதவு துறமா, அஞ்சல அஞ்சல.
0: அஞ்சலையா? வாடியம்மா வா, உனக்கு 100 ஆயுசு.
2: ஏமா, இந்த திருவோடு

0: டப்பாவை முதல்ல எடுத்து உள்ள வைமா.
1: ஏடேம்மா, எத்தனை மெம்பர் சேர்ந்தா, எத்தனை வித்துட்டு வந்த?
0: ஆடா நீ வேறம்மா, இந்த திருவோட்டை ஏந்திக்கினே தெரு தெருவா அலைஞ்சதுதான் மிச்சம், பிச்சைதான் எடுக்கல.
1: ஐயோ, நல்ல திட்டமாச்சே, யாருமே சேரலையா? இந்த திருவோட்டோட மருத்துவ குணத்தை பத்தி சொல்லித்தானே விக்க சொன்னேன்.
0: எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிக்கினுதான் வித்த, ஆனா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. ஒரு ஆள் இன்னாடானா ஒரு ஓடு வாங்கிக்கிறேன்னு சொன்னான்.
1: டக்குனு தள்ளிட வேண்டியதானே
0: ஐயா. அவன் கடன் இல்ல கேக்குறான், யூஸ் பண்ணி சக்கர வியாதி குறையுமா? பிபி ஒரு வருஷம் இன்னொரு மவராசி நாடானா, இதுல சோறு வச்சு சாப்பிட்டா இளம திரும்புமான்னு கேக்குறமா.
1: திரும்பும்னு சொல்லி வித்துற வேண்டியதானே.
0: என் கைத்த திருப்பிடுவாங்க. அந்த அம்மாவுக்கு 70 வயசு இருக்கும், எப்படி நான் கிழவி இளமையாவோ?
1: இப்ப என்னடி செய்யறது, யாரு பாக்கலாம்? ஏன் 2 நாளா அலைஞ்ச?
0: ஏமா, இதுல சோறு தண்ணி வச்சுக்கினே ஊத்தி துண்ணு பாத்துட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமேன்னு முதல்ல சோத்த போட்டு என் வீட்டுக்காரனுக்கு ஊட்டி விட்டனா.
1: சரி,
0: நல்லா துண்ணுட்டு ராத்திரி எழுந்து ஐயோ ஏமானு கத்தின்னு பேஜார் பண்ணிடுச்சு.
1: ஐயோ,
0: வயித்தால போய் அந்நேரம் ஆஸ்பத்திரி தேடிக்கணும் போனோமா, அதுக்கே 2 நாள் அலைச்சலு. ஏமா, இது திருவாடும் இல்ல, ஏதோ சாதாரண மரத்துல செஞ்சு பெயிண்ட் அடிச்சுக்கணும் வச்சுக்கணுக்குறாங்க. இதுல ஏதாச்சும் வச்சு துண்ணுட்டா அப்பவே வயிறு வலிச்சு வயித்தால போகுது. இந்த ஓட்ட தூக்கி நடக்கவே முடியலமா. அம்மா வெயிட்டு அந்த ஏமாமா எப்படித்தான் தூக்கி ஆந்ததோ தெரியல.
1: இப்ப என்னதான் வழி, ஏதாவது பண்ணி இந்த ஓட்டை வித்தா போதும்.
0: ஒரு ஐடியா
1: சொல்லு, சொல்லு, சீக்கிரம் சொல்லு.
0: என்னன்னா, ஐயாவுக்கு நிறைய கம்பெனி ஆளுங்க, பெரிய மனுஷாளுங்களாம் பயக்கம் தானே. ஐயா கார்ல இந்த திருவோட்டு மூட்டையை நான் ஏத்தி போடுறேன். நம்ம திருவோட்டு திட்டத்தை சொல்லி ஐயா வித்தார்னா எல்லாத்தையும் ஒரே நல்ல வித்துலாமா.
1: வேற வேலையே வேண்டாம். அநேகமா போற போக்க பார்த்தா நானே இந்த திருவோட்டை வீடு வீடா போய் விற்கணும்னு நினைக்கிறேன். நீ மூட்டையை தூக்கிட்டு உன் இடுப்புல வச்சுட்டு என் பின்னால வந்தா
0: போதும். என் இடுப்பு நான் வந்து போடும் தாயி. வேணா ட்ரே சைக்கிள் ஏற்பாடு பண்ணி 25 திருவோட்டையும் அதுல மூட்டையா வச்சுன்னு இஸ்துக்குன்னு உன் பின்னாலேயே வரேன். 4 திருவோட்டையே நான் தூக்க முடியாம தூக்கி வீடு வீடா படியேறி அம்மா எனக்கு முட்டி கால் எலும்பு ஆடி போய் கிடக்குதுமா.
1: ஆமா ஆமா, ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். கார் சத்தம், கார் சத்தம் கேக்குது.
0: ஏமா ஏமா, எல்லா திருவோட்டையும் மறைச்சு வைக்கணும். ஐயா வந்துட்டாரு, படிமேல ஏறி வராரு.
1: சீக்கிரம் சீக்கிரம் சோபாவுக்கு அடியில தள்ளி வை, சத்தம் வராம தள்ளு. அதெல்லாம் வித்திருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் வருமா?

0: என்னமோ பெருசா கேலி பண்ணீங்களே, இப்போ 5 பவுன் தங்க சங்கிலி பரிசா அனுப்பி இருக்காங்க. கொரியர் காரனுக்கு ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்தாங்க.
1: சரி, 5 பவுன் சங்கிலிக்கு ஏன் இவ்வளவு பெரிய பொட்டலம் பார்சல் வந்திருக்கு?
0: கிஃப்ட் பேக் பண்ணி ஒரு ஸ்டைலுக்கு பெருசா அனுப்பி இருக்காங்க. கையெழுத்து போட்டாச்சா? வாங்கிட்டு உள்ள வாங்க.
1: அப்பா, என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? என்ன பார்சல்? 10 கிலோ வெயிட் இருக்கும் போல் இருக்க.
2: ஏமா, இதே மாதிரி ஒரு பார்சலோட நம்ம வீட்டுக்கு ஏமாமா வந்து நிக்கிறாங்க. இப்ப ஆட்டோல வந்து இறங்குது.
0: அவையே இந்த நேரத்துல இங்க வர்றா? எவ்வளவு ஏமாத்துக்காரியவா! இந்த திருவோட்டு ஸ்கீம் மூலம் நம்மள மாட்டி விட்டுட்டு.
2: ஏமா, ஐயா இருக்கிறத மறந்துட்டியம்மா? திருவோட அது இதுன்னு சொல்ற. ஐயோ, அந்த ஹேமாமாவே உள்ள வந்துருச்சு. வாங்கம்மா, வாங்க.
3: சௌக்கியமா, இந்தா இந்த பார்சல் பொடி. எனக்கு டெல்லில இருந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் டிபிள் ஒன் கம்பெனில இருந்து வந்திருக்கு.
2: எங்க அம்மாக்கு கூட அதே கம்பெனிக்காரன் தான் லக்கி பிரைஸ் அனுப்பிச்சிருக்கான்.
3: இது 5 பவுன் தங்க செயின். ஆனா கிஃப்ட் பாக்ஸ் தான் பெருசா இருக்கு. வீட்ல யாரும் இல்லாத பிரிக்கிறதுக்கு அஞ்சல, நீ தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். குடி பிரிச்சு குடி. என்ன தங்கம், நீ சொன்னாதான் அவன் செய்வாளா? கொஞ்சம்

0: பிரிச்சு கொடுக்க சொல்லுடி.
1: பிரிச்சு தந்தா இன்ன இன்ன கவனிப்பா. முதல்ல இந்த ரெண்டு பார்சலும் இம்மாங்கனமா கீது, ஒரே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு சொல்றாங்க, ஒரே கம்பெனிக்காரன் அனுப்பிக்கிறான். எனக்கு என்னமோ சந்தேகமா கீது.
2: கரெக்ட், ஒரு சமயம் வெடிகுண்டு பார்சல் அனுப்பியிருப்பானோ.
1: ஐயா சாமி, நீ வர பயம் காட்டாத கம்மனு கடா.
3: வெடிகுண்டும் இல்ல ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் தைரியமா பிரியுங்க. எனக்கு அந்த பரிசை பார்க்க ஆசை ஆசையா இருக்கு.
1: நான் பிரிக்க ஆரம்பிச்சுட்டேன்.
2: ஆமா நானும் தான், நானும் தான்.
3: என்ன பிரிக்க பிரிக்க காகிதமா வந்துட்டு இருக்கு?
0: ஆமா, ஒரே கலர் பேப்பர், இங்கேயும் அதே மாதிரி தான் வருது. பாவம் அஞ்சல நல்லா பிரிக்கிறா.
2: தங்கம், நான் இது வரைக்கும் இவ்வளவு பெரிய பேப்பர் கட்ட நான் பிரிச்சதே இல்ல, கைய வேற வலிக்குத. நீயும் பரிசு
1: இது அஞ்சு போகணும் செய்யா. இது அப்படியேங்கப்பா, இத்தனை பேப்பரை சுத்தி வச்சு அனுப்பிக்கிறான் கைத.
0: என்ன
1: சொல்லுவேன்
2: நானே வலியில துடிச்சுக்கிட்டு எனக்கு வேணும் 20,000 அனுப்பணே.
3: மருந்து புட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், காலை தொடச்சி கட்டு.
1: பாசலதானே நான் பிரிச்சா பாது வலி ரத்த பிச்சுக்கிட்டு வருதா. பேசாம மூச்சு மூச்சு பாத்துக்கிட்டு இருக்கியா?
3: வண்டி வர வச்சிட்டேன்.
2: தங்க இரு, அது திருவோடு என்ன சொல்லிட்டு இருக்கீங்களா?
0: அஞ்சல அழாத, இந்த 50 ரூபாய் வச்சுக்கிட்டு நல்லா ட்ரீட்மெண்ட் பாத்துக்க.
1: பாருமா, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதான். 1,000 ரூபாய் ஆகும் ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஒரு வரல நகத்துக்கு 4,000 ரூபாய் ஆகும். அதெல்லாம் காசை வை இல்லாம காட்டி என் வீட்டுக்காரு கிட்ட போன்ல சொல்லி போடுவேன், அவர் வந்து இங்க வீடு கட்டி ஆடிடுவாரு.
0: என்னடி தங்கம், உன் வீட்டு வேலைக்காரி என்ன பிளாக்மெயில் பண்ற? பகல் கொள்ளையா இருக்கு, 5,000 ரூபாய் வேணுங்கிற. இல்லன்னா என்னமோ வீடு கட்டுவாளாமே. கட்டட்டும், நல்லா கட்டட்டும், எனக்கு கொத்தனார் செலவு மிச்சம்.
2: ஹேமா மேடம், அவ கால் வலி அவளுக்கு ஏதோ அனுத்துறா.
0: மண்ணும் பார்சல் வாங்கி ஏமாந்து போன தப்பு, அதுக்கு தண்டனையா? இந்தாமா இந்த 5,000 ரூபாய் வெச்சுக்க.
1: அப்படி சொல்ல
0: தங்கம், இனிமே உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம், நான் வரேன்.
1: போய் சேரு போ.
3: நீ கொடுத்த திருவோட்டு பைய நீயே எடுத்துக்கிட்டு போயிடு, எனக்கு காசே திரும்பி தர வேண்டாம். இனிமேலாவது யாரையும் ஏமாத்தாம இரு, போ போ.
1: சர்த்தம்மா சர்த்தம். ஐயோ யமா வலிக்குதுமா யமா. நமக்கு இனி இந்த திருவோடு பரிசு குலுக்கல் நலம் ஃபண்டு எதுவுமே வேணாம். பணம் சேர்க்கணும்னா
2: இதை பாருமா, பணத்தை சேமிக்க அரசாங்கமே அஞ்சல் துறை மூலமாக பல சிறுசேமிப்பு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. நல்ல திட்டங்கள் மூலமாக பயன்பெறலாம். அதை விட்டுட்டு யார் யாரோ சொல்கிற குறுக்கு வழியை நம்பி பரிசுன்னு பணத்தை விரயம் பண்ணாமல் விளம்பரத்தையும் வாய் சொல்லிலையும் ஏமாறாமல் இனிமேலாவது உஷாராக இருங்க. ஏமாற ஆள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருக்கத்தான்
1: செய்வாங்க.
2: சரி சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்.
1: ஐயா என் காலு வரல, நசிங்கு போடுச்சு.

0: ஆனா நல்ல புத்தி வந்துருச்சியா?
1: ஏமாற்றாதே ஏமாறாதே நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் கே கீதா குமாரி. நடிப்பு நாஞ்சில் நளினி, ஜான்சி ராணி, கே சுஜாதா, ஆர் தங்கராஜ், கே நேதாஜி. அமைப்பில் உதவி டி துர்கா. அமைப்பு சங்கர்ஜி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் திரைக்காணம். இதில் முதல்வனே திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: தொடர்வது செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே அசுதோஷ் மிஸ்ர். प्रधानमंत्री धन धान्य कृषि योजना का आज एक

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பாய் ஆஷிஷ் பி ஏப்ரஹாம். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஹேஸ் கால் ஃபார் ரிஃபார்ம் ஆஃப் தி யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில், சேயிங் இந்தியா அண்ட் ஆப்பிரிக்கா கெனாட் ரிமெயின் அண்டர் ரெப்ரஸன்டெட் இன் குளோபல் டிசிஷன் மேக்கிங். Addressing a gathering at the Adwa Victory Memorial Museum in Ethiopian capital Addis Ababa, Dr. Jaishankar called for fair African representation in both permanent and non-permanent membership and recalled India's efforts during its 2023 G20 presidency to secure permanent membership for the African Union.
1: India and Africa cannot remain unrepresented in global decision making, and that is why India worked resolutely during its G20 presidency in 2023 to secure a permanent membership for the African Union. This decade has seen the UN slide steadily into irrelevance, helpless in the face of major challenges.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் ராவணன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ராவணன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி இருவர் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் தர்மபத்தினி, கடலோர கவிதைகள், மிஸ்டர் பாரத் திரைப்படங்களிலிருந்து பாடல். முதலில் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.
1: என்னம்மா கண்ணு

அம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். யானைக்கு சின்ன பூனை போட்டியா? ஒழுங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அன்னக்கிளி 3 முடிச்சு ஊருக்கு உழைப்பவன் பேரும் புகழும் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக அன்னக்கிளி படத்திலிருந்து பாடல்கள். ஒலிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

0: Delhi Sikh Gurudwara Management Committee President Harmeet Singh Kalka has condemned the act of some Aam Aadmi Party leaders for playing politics over the issue of allowing the police to enter the premises of the Gurudwara Bangla Sahib after the protesters entered its premises. Mr. Kalka said that the protesters forcibly entered the hall of Gurudwara with placards and shouted slogans. Mr. Kalka said that any kind of protest cannot be allowed or permitted inside the premises of the Gurudwara. He said, in view of the situation, the Gurudwara committee called the police to evict them from the premises. In men's cricket, India will face West Indies in the third T20 International at Holkar Stadium in Indore today. The match is scheduled to begin at 7 p.m. The five-match series is level at 1-1 after West Indies defeated India by 6 wickets in the second T20 International in Ranchi. The match witnessed a run fest with 501 runs scored as West Indies chased down India's target of 250 with more than an over to spare. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10 நிமிடம். ஆகாஷ்வாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசை நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் திருவள்ளூர் ஜேபி சிரஞ்சீவி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். டிசி பிரபு அவர்கள் தவில் முதலில் அபிஷீட வரத ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை திருவள்ளூர் ஜேபி சிரஞ்சீவி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். டிசிபி பிரபு அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நீர்கள் கேட்டு ரசிக்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் துவக்கமாக பிள்ளையார் படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியுள்ள பாடல்.